நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9 தேதி புதன்கிழமை. மதியில் 820 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நொடி.

0: நோயாளன் மருத்துவன் மருந்து அருகில் இருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
1: உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் கூட்டே மருந்து.
0: நோயாளன் மருத்துவன் மருந்து அருகில் இருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் இப்பொழுது. நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, இதில் நாளும் அறிவும், சிறுதானியம், பாரம்பரியமும் ஆரோக்கியமும். எழுதி வழங்குபவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் தங்கசங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 9 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:45 நகர்வலம், யானை கவுனி சாலையில் நெரிசல், எஸ் அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

எட்டு மணிக்கு காலம் வரைந்த காவியம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:30 கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரை சித்திரம். எழுதியவர் எம் மலர்விழி அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ். 8:45 திரைகாணம், 9 அரங்கிசை, ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், வி கிருபாலட்சுமி அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அரசு மின் சந்தை திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம். 2026 தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா ஆசிரியை அமுதா ஜனார்தனன் அவர்களுடன் நேர்முகம். அடுத்து இந்நாளின் சிறப்பு தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். சர்வ சுகந்தி குறித்த தகவல் நிறைவாக உங்களுக்காக ஆரோக்கிய உணவு கருப்பு கவுனிக்களி செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம், மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம்.

நிர்வாகம் நிறைவு பகுதி. 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சீராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. எஸ் சுந்தர் அவர்களின் வீணை இசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடுவா. FM ரெயின்போவில் காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷார் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ர, 10:02 கெட் செட்கோ, 11:02 உங்களுடன். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அரசு மின்சந்தை திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் சிநேகிதியே. பிற்பகல் 1:00 திரைகாணம், 2:00 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக முதுகு எலும்பு பாதிப்பு தவிர்ப்பு தினத்தை ஒட்டி முதுகு எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாலாஜி பாஷ்யம் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பை வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று காலை 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. கதை வழங்குபவர் கே அருணகாந்தி அவர்கள். 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர். ஜெயந்தி பிரபு அவர்களின் வீணை இசை, விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.

பிற்பகல் 2:30 லைவ் விநியாசம். மந்தவெளி எஸ் மோகன்ராஜ், திருவொற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவிலிசை. ரூபக தாளம். 2:45 திரைகாணம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். இசையமைப்பாளர் கே சக்கரவர்த்தி அவர்கள் குறித்த தகவல்கள். 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஜ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசேல் ஆர் அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு. பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். நியூ ஹொரைசான்ஸ் டிஸ்கஷன் ஆன் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். பங்கேற்பவர்கள் எஸ் அபிநயா, தருண்குமார், சங்கர், ஆர் கோகுலஹரி, ஸ்ரீவதன் ஆகியோர். அடுத்து ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உரை வழங்குபவர் ஹர்ஷிதா. நிறைவாக ஐ நவ் பிகின் கவிதை வழங்குபவர் தயன்சிதா. 7:45 திரை இசை. 7:50 செய்தி கதமும். 8:10 திரைகாணம். 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சர்ச்சா கா விஷேக. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகாணம்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பிறந்த தின குறித்த தகவல்கள். 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்று மினிவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அரசு மின்சந்தை திட்டம் குறித்த தகவல்கள், 3:00 வர்ணஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00

0: archers will be in the hunt for multiple medals at the World Archery Para Series in Ahmedabad today as they compete in several gold and bronze medal matches across different events. In the Para Recurve Mixed Team Gold Medal match, India's Bhavna and Harvinder Singh will take on China's Liang Qirong and Xie Lei in the final. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 மடம் ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பொறுப்பு மற்றும் கடமை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடு உண்டு. கடமை என்பது சமூகம், சட்டம் அல்லது விதிமுறைகளால் நமக்கு வழங்கப்பட்ட செயல். பொறுப்பு என்பது ஒரு செயலின் விளைவுகளுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்கும் மனநிலை. கடமை வெளிப்புறத்திலிருந்து கட்டாயப்படுத்துவது, பொறுப்பு மனதிலிருந்து தானாக எழுவது. கடமை மீறினால் தண்டனை அல்லது விமர்சனம் தோன்றும், பொறுப்பை மீறினால் மனசாட்சி உறுத்தும். கடமை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது, பொறுப்பு என்பது அதை எப்படி உணர்வோடு செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என தனி மனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குண்டனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சியுடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சிதான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும் போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது. கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன்வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல் அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமை உடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டத்திட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டத்திட்டங்களால் மட்டுமே ஒரு நாடு உயர்வடைவதில்லை. கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகு தானை வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசி கீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, இவ்வுலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல் அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்லுவதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

நேரம் 6:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்வது நாகூர் இ.எம். ஹனிஃபா பாடியிருக்கும் பாடல்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35, ஆகாஷ்வாணி சென்னை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடி 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 23ஆம் நாள் புதன்கிழமை.
3: உழவர்களுக்கான செய்திகள்.
4: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6 NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? 1 விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல். சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும். அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல். இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது 1 பரு விதை என்றால் 60,000, 2 பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 1 பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம். நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்திய கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நார் கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நார் கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
3: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து

0: திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன பயன்களாவன, முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு, பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நிறுத்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நிறுத்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நிறுத்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி BJP மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு KP முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு KP முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்.

0: இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மைபாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. ஆகஸ்ட் 17 இருந்து வர்ற செப்டம்பர் 30 வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டில இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
0: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும், குறிப்பாக குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலிய மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆப்பிளின் மீது பூசப்படும் மெழுகு பூச்சுக்கு சில வகைகளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். பீஸ் வேக்ஸ், கார்னோபா வேக்ஸ், ஷெலாக் வேக்ஸ் என்று மூன்று வகையான மெழுகுகளை மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அதுவும் ஓர் ஆப்பிளின் மேல் 3 மில்லிகிராம் என்ற அளவிலே பயன்படுத்துகிறார்கள். இதில் பீஸ் வேக்ஸ் என்பது தேனடையிலிருந்து கிடைக்கும் மெழுகு, கார்னோபா, ஷெலாக் ஆகியவை மரங்களிலிருந்து கிடைக்கும் மெழுகு. வெளிநாடுகளிலிருந்து மெழுகில் குளித்து வரும் ஆப்பிள்களை மேலும் பளபளப்பாக காட்டுவதற்காக பெட்ரோலிய மூலப்பொருளிலிருந்து எடுக்கப்படும் நைட்ரேட் கலந்த செயற்கை மெழுகு திரவத்தில் மூழ்கி எடுக்கிறார்கள். அதோடு உள்நாட்டு ஆப்பிள்களையும் இந்த மாதிரி மெழுகில் குளிப்பாட்டி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி வெளிநாட்டு ஆப்பிள்கள் என்று கூறி அதிக விலைக்கு விற்கிறார்கள். மெழுகோடு நைட்ரேட் சேர்க்கப்படுவதால் பளபளப்பும் கவர்ச்சியும் கூடுகிறது. நீர்ச்சத்து வெளியேறாமல் இருப்பதால் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கிறது. மெழுகில் சேர்க்கப்படும் நைட்ரேட் நைட்ரைசோ மார்போலின் என்ற ரசாயனத்தை உருவாக்குகிறது. இது புற்றுநோய்க்கான முக்கிய காரணியாக இருக்கிறது. இப்பொழுது ஆப்பிள் மட்டுமல்லாமல் உருளைக்கிழங்கு, செர்ரி பழம், குடைமிளகாய் போன்றவற்றிலும் பூச்சி பூசப்படுகிறது. இந்த மெழுகு நமது உணவு குழாயில் செரிமானம் ஆகாமல் அப்படியே படிந்து நின்றுவிடும். இந்த படிமம் புற்றுநோயை உருவாக்கிவிடும் என்கிறது மருத்துவம். தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது, இல்லையென்றால் கொதிக்கும் நீரில் போட்டு கழுவி மெழுகை வெளியேற்றிவிட்டு சாப்பிடுவதுதான் நமக்கு நல்லது என்கிறார்கள் உணவியல் நிபுணர்கள். இவர்கள் கூறியபடி நாம் பின்பற்றினால் உடல் நலம் பாதிக்காமல் நம்மை காத்து கொள்ள முடியும். தகவல்கள் எழுதியவர் KRR சுகுமார்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: இனி வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C, பதிவான ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28°C, பதிவான ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C வரையிலும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை. பதில் 720 கிலோஹர்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திவிட்டால் அதுவே ஞானமாகவும் மலரும். ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திவிட்டால் அதுவே ஞானமாகவும் மலரும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் முதலில் இடம்பெறுவது
1: நாளும் அறிவோம். சிறுதானியம், பாரம்பரியமும் ஆரோக்கியமும். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் சித்ரா அவர்கள்.
2: உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். நாம் தினமும் உண்ணும் உணவே நம் உடலின் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது. இன்று வேகமான வாழ்க்கை முறையால் பலர் உடனடி உணவுகளையும் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் விரும்புகின்றனர். இதன் விளைவாக உடல் பருமன், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற பல உடல் நல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக நம் பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள் மீண்டும் மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. சிறுதானியங்கள் என்பது நம் நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வந்த பாரம்பரிய தானியங்கள் ஆகும். கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு ஆகியவை முக்கியமான சிறுதானியங்களாகும். இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன. சிறுதானியங்களில் நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், மக்னீசியம், துத்தநாகம், பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இவை உடலுக்கு நீண்ட நேரம் ஆற்றலை அளிப்பதோடு செரிமானத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. குழந்தைகளின் வளர்ச்சிக்கும், பெண்களின் உடல் நலத்திற்கும், முதியோரின் எலும்பு வலிமைக்கும் இவை மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. கேழ்வரகில் கால்சியம் அதிகமாக இருப்பதால் எலும்புகள் வலுவடைகின்றன. கம்பு உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது. திணை எளிதில் செரிமானமாகும். சாமை மற்றும் வரகு உடலில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன. எனவே மருத்துவர்களும் உணவியல் நிபுணர்களும் சிறுதானியங்களை உணவில் சேர்க்க பரிந்துரைக்கின்றனர். சிறுதானியங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல இயற்கைக்கும் நண்பனாகும். இவற்றை வளர்க்க அதிக தண்ணீர் தேவையில்லை. குறைந்த மழை பெய்யும் பகுதிகளிலும் இவை நன்றாக விளைகின்றன. அதிக உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ இல்லாமல் கூட பல சிறுதானியங்களை விளைவிக்க முடியும். இதனால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது, தண்ணீர் சேமிக்கப்படுகிறது, விவசாயிகளின் செலவும் குறைகிறது. இன்று உலக நாடுகள் அனைத்தும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவித்து வருகின்றன. இந்தியா சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்தது. அதன் விளைவாக உலக அளவில் சிறுதானியங்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இது நமது பாரம்பரிய உணவின் பெருமையை உலகிற்கு உணர்த்துகிறது. வாரத்திற்கு 2 அல்லது 3 நாட்களாவது சிறுதானிய உணவுகளை உணவில் சேர்த்தால் ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்க முடியும். மாணவர்களும் சிறு வயதிலிருந்தே ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு செல்லும் முன் சத்தான காலை உணவை தவறாமல் சாப்பிட வேண்டும். தினமும் குளிர்பானங்கள் மற்றும் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. உடலுக்கு ஏற்ற உணவை அளவோடு உண்டால் மருந்து தேவைப்படாத அளவிற்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம் முன்னோர்கள் நமக்கு தந்த மிகப்பெரிய செல்வங்களில் ஒன்று சிறுதானியங்கள். அவற்றை நம் அன்றாட உணவில் மீண்டும் கொண்டு வந்து நமது உடலையும் இயற்கையையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாப்போம். ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான குடும்பம், சிறுதானிய உணவு சிறந்த வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.

0: நாளும் அறிவோம். சிறுதானியம் பாரம்பரியமும் ஆரோக்கியமும். தகவல்கள் வழங்கினார் எஸ் சித்ரா அவர்கள்.
1: இனி ஒரு திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். சாந்தி நிலையம் படத்திலிருந்து பி. சுசிலா குழுவினர் பாடியிருப்பது.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நார்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நார்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
0: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8 மணிக்கு காலம் வரைந்த காவியம் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி.

0: கர்ணனவர்கள். நேரம் 7:10 நிமிடம். புத்தம்புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: பாரதி எழுதிய கவிதைகள் பல பல, பற்பல தேசிய பாடல்கள், பக்தி பாடல்கள், வேதாந்த பாடல்கள், பாரதி 66 சுயசரிதம், முப்பெரும் பாடல்கள், தனிப்பாடல்கள், வசன கவிதை முதலியன மிக எளிய சொற்களை கையாடி எல்லோரும் எளிதாக சுவையுடன் படித்து அனுபவிக்கும் முறையை கற்பனை வளமும் கருத்து வளமும் ஓசை இன்ப வளமும் நிறைந்த கவிதையை படைப்பதில் பாரதிக்கு நிகரான புலவன் தமிழ் இலக்கியத்தில் இல்லை. இந்த அம்சத்தில் பாரதி ஒரு புதுயுகத்தை தமிழ் இலக்கியத்தில் துவக்கியிருக்கின்றார். பாஞ்சாலி சபதநூலில் பாரதி வெற்றி மேல் வெற்றி சூடியிருக்கிறான் என்பதில் ஐயமில்லை. சூதாட்டத்தில் ஆட்டை மாட்டை அவை போன்ற பொருள்களை தருமன் இழந்தான், அப்பால் நாட்டையும் வைத்து ஆடினான் இழந்தான். இந்த இடத்திலே பாரதிக்கு ஆத்திரம் போகுகிறது. தானே கதைக்குள் குதித்து ஒரு பாத்திரமாகி விடுகிறான். கவிஞரின் உணர்ச்சி இங்கு கட்டுக்கடங்காமல் கரையை உடைத்து கொண்டு பாய்கிறது. கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றால் போலும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்தெழுத்தல் போலும், ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்தெழுந்தான், சீச்சி சிறியர் செய்கை செய்தான். தருமனின் தேசத்தை வைத்திழந்த செய்கையை சீச்சி என்று வெறுத்து கூறுகிறான். தருமன் செய்த செய்கை மிகச் சிறியரின் செய்கை என்று கண்டிக்கிறான். உடனேயே அவனுக்கு சீற்றம் அரசு நடத்துவோர் மேல் பாய்கிறது. நாட்டு மாந்தரெல்லாம் நம்போல் நரர்களை என்று கருதார். ஆட்டு மந்தை என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். ஓரம் செய்திடாமே மக்கள் உறுதி கொண்டிடாமே, சோரம் செய்திடமே பிறரை துயரில் வீழ்த்திடாமே, ஊரை ஆளும் முறைமை உலகில் ஓர் புறத்தும் இல்லை என்று மன்னர் ஆட்சியை சாடுகிறான் பாரதி. கவிஞனின் ஆவேசம் தணிகிறது. கதை சொல்லுகிறோம் என்ற நினைவு வருகிறது. சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம் என்று பாரதி கதையை தொடர்கிறான். அடுத்த பாஞ்சாலியை சூதில் தர்மன் இழக்கிறான். பாரதியின் ஆவேசம் கடல்மடை திறந்தது போல் அல்ல, கடல் கரையே உடைத்து கொண்டு ஊறி திணந்து பாய்வதை போல் பொங்கி வழிகிறது. வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் மென்றிட வைப்பவன் போல் நீள்விட்ட புன்மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றல் போல், ஆள்விற்று புன் வாங்கியே செய்த பூனையோ ஆந்தைக்கு ஒட்டுதல் போல், கேள்விக்கு ஒருவரில்லை உயிர் தேவியை கீழ்மக்கட்களாக்கினான் என்று உள்ள குமுறலை வெளியிடுகின்றார். இதிலே உருக்க உணர்ச்சி வீச்சு. செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொள்வதோ செல்ல குழந்தையினை, விருப்புற்ற சூதினைக்கு ஒத்த பந்தையும் மெய்த்தவம் பாஞ்சாலியோ என்று கேள்வி உருவத்தில் ஒலிக்கின்றது. உடனேயே கவிஞன் தனது கரகடந்த கோபாவேசத்தை பீமன் வாய்மொழியாக பின்வருமாறு எதிரொலிக்கின்றார். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா. கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று வில்லியின் பீமன் இத்தனை கடுமையாக பேசவில்லை. அற உயர்ந்தோன் கொடுமையினும் நின் அருளுக்கு அஞ்சினேன், துரியோதனனுடைய கொடுமையை காட்டிலும் உனது அருளுக்கு தான் அஞ்சுகிறேன் என்ற அளவில் நிற்கின்றான்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது.

0: இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின், ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 5 பேருக்கு கான்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யா சிறப்பு மண்டல குழுவைச் சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி டோமன் குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரன்ராஜ் ரத்தோர் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6 மணி 7:20

0: 55 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை மதியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள். தொடர்வது
1: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: ஏன்னா நம்ம டயட்டு, எக்ஸசைஸு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஒபிசிட்டி ப்ரிவென்ஷன், இதெல்லாமே வந்து கேன்சர் வந்தாலும் பண்ணிக்கணும், இன்டிகிரேட் பண்ணிக்கணும். கேன்சர் வராமல், எந்த ஒரு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ன்றது இது தான். பட் ஓகே, ஹெட் அண்ட் நெக் ஆர் ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸை ஸ்பெசிஃபிக்காக ப்ரிவெண்ட் பண்ணுறதுனா இப்போ காசை அட்டாக் பண்ணணும். நம்ம எது எதனால் அது வருதுன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து வைரஸ்னால் கூட வரோம். எப்படி வந்து பெண்களுக்கு சர்வைக்கல் கேன்சர், இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒன்று சொல்லுவோம், ஹெச்பிவி, அதே பேப்பிலோமா வைரஸ் வந்து மென் ஆர் விமனுக்கு ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ், ஓரோ ஃபரிஞ்சல் ஃபரிஞ்சல் கேன்சர்ஸ் கூட வரும். அதில் வந்து முக்கியமாக இந்த அதில் வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது இந்த வைரஸில், வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ். எப்படி நமக்கு இப்போது இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயினாக மியூட்டேட் ஆகி நம்ம விவென்ட் த்ரூ கொரோனா 1, 2 எல்லாம் போகிறோம்ல, அப்புறம் ஒரு ட்ரக் வந்து இந்த ஸ்ட்ரெயின் கொடுத்தது அது கேட்காது, அதே மாதிரி தான் இதுலேயும் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸில் 6, 11, 16, 18 இந்த 4 ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இதை டிசைன் பண்ணி தான் இந்த குவாட், அதனால் 4ன்றது குவாட்ரி வேலண்ட். ஸோ இந்த வேக்சினே வந்து அதுக்கு குவாட்ரி வேலண்ட் வேக்சின்னு சொல்லுவோம். ஏன்னா இது 4 தான் பெரும்பாலும் கேன்சர், இந்த சர்வைக்கல் கேன்சரு, அப்புறம் ஓரல் கேன்சர்ஸ், ஓரோ ஃபரிஞ்சல் கேன்சர்ஸ், ஹெடனிக் கேன்சர்ஸ்லாம் காஸ் பண்ணுறது. பட் அது மட்டும் இல்லாமல் நிறையா 33, 52 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன ஆட் ஆன்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தான் ஹெடனிக் கேன்சர் காஸ் நிறையா வரும். ஸோ ஹெடனிக் கேன்சர் பார்த்திங்கன்னா 16, 18 அப்புறம் இந்த 33, 52 சப்டைப்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹெடனிக் கேன்சர் காஸ் பண்ணுறதுனால இப்போ ரீசெண்டாக இன்னும் நம்ம நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண இப்போ தான் இந்த வேரியஸ் ப்ரப்போசல்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஹெல்த் லெவலில். பட் யூஎஸ், நிறைய டெவலப்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் அடோலசன்ட் பாய்ஸ்லேருந்தே 9, 10 இயர்ஸ்லேருந்தே ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஆர் கிவன் டு பாய்ஸ் ஆல்சோ. கேர்ள்ஸ் டு ப்ரிவென்ட் சர்வைக்கல் கேன்சர், சர்விக்ஸ் கேன்சர், பட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆல்சோ டு ப்ரிவென்ட் ஓரல் ஓரோஃபரிஞ்சல் ஹெடனிக் கேன்சர்ஸ் ஆல்சோ திஸ் இஸ் கிவன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடாலஜி, அண்ட் திஸ் ஹேஸ் டு பி இன்கார்பரேட்டட் இன் ஆர் ஹெல்த் சிஸ்டம். மற்ற வேக்சின்ஸ் கொடுக்குற மாதிரி இதையும் கொடுக்கணும். இப்போ வேக்சின் ப்ரோட்டோகால் நம்ம பிறந்ததுலேருந்து ஓரல் போலியோ வேக்சின், பிடி வேக்சின், இது அது ஹெபடைட்டிஸ் பி வேக்சின் நிறைய இப்போ இன்கார்பரேட் பண்ணுறாங்கல்ல இன்டர்நேஷ்னல் வேக்சின் ஸ்ட்ராட்டஜிஸில். ஸோ அதில் இதையும் இன்கார்பரேட் பண்ண இப்போ முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்தியாவிலேயே வந்து சர்விக்ஸ்க்கு ஒரு வேக்சின் வந்துருச்சு, அதான் பேப்பிலோமா வைரஸ் சர்வாரிக்ஸு, அந்த மாதிரி ஒரு வேக்சின் வந்திருக்கு. அது வந்து ஆனால் இப்போதைக்கு சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யங் விமன்லேருந்து ஈவன் மேரிட் விமன்லேருந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். பட் அதே மாதிரி தட் சேம் ஹெச்பிவி ஹேஸ் டு பி கிவன் ஃபார் கிவன் டு ப்ரிவென்ட் திஸ் ஆல்சோ ஈவன் இன் பாய்ஸ் பிகாஸ் ஓரல் கேன்சர்ஸையும் ப்ரிவென்ட். அது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, இன்னும் இந்தியாவில் அந்தளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகலை, கூடிய சீக்கிரம் வந்துடும் அது அமலுக்கு. இட் வில் பி அ குட் திங் டு ப்ரிவென்ட் கேன்சர்ஸ். அது வந்து இட் ஹஸ் பீன் ப்ரூவன் டு ரெடியூஸ் ஆஸ் மச் அஸ் 50% ஆஃப் கேன்சர்ஸ், ஓரல் கேன்சர்ஸ் ஆஸ் மச். ஸோ நாளைக்கு அவன் வளர்ந்து ஸ்மோக் பண்ணி இதெல்லாம் பண்ணால் கூட அவனோட ரிஸ்க்கை வந்து குறைக்குது. ஸோ தட்ஸ் ஃபினாமினல். இல்லை, எவ்வளோ ஒரு டிசீஸ்லேருந்து சேவ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் பேர்டன்லேருந்து அந்த கண்ட்ரியவே சேவ் பண்ணலாம். இட்ஸ் காட் லாட் ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ், லாட் ஆஃப் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸு. ஸோ த கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட்.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: அம்மா, தமிழ் எங்க?
4: அவ விளையாடிட்டு இருக்கா.
3: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
4: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
3: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
4: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
3: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
4: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.
0: புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்குச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள

0: உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டேயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்கக்கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம், பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இனி கேட்கலாம் திரைகானம்.
2: பனித்திரை படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: திரைக்கத்தில் அடுத்து ஜானி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நேரம் 7:45 புத்த புது காலையில் இனி
2: நகர்வலம்.
3: யானைக்கவுனி சாலையில் நெரிசல்.

0: வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக வடிகால் உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் கட்டமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் உள்ள யானைகவுனி சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பேசின் பாலம் முதல் சூளை ரவுண்டானாவை இணைக்கும் முக்கிய சாலையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. மழைநீர் வடிகால் பணிகளுக்காக சாலை தோண்டப்பட்டிருப்பதால் மிக குறுகிய இடமே வாகன போக்குவரத்திற்கு உள்ளது. எனவே சென்னை போக்குவரத்து காவல்துறை அந்த பகுதியில் சில போக்குவரத்து மாற்றங்களை அமல்படுத்தி இருக்கிறது. பேசின் பாலத்திலிருந்து சூளை ரவுண்டானா மற்றும் சென்னை சென்ட்ரல் நோக்கி வரும் வாகனங்கள் மட்டுமே தற்போது யானைகவுனி சாலை வழியாக அனுமதிக்கப்படுகின்றன. ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருப்பதால் சென்ட்ரல் மற்றும் சூளை ரவுண்டானாவிலிருந்து செல்வோருக்கு மாற்றுப்பாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருப்பதால் சென்ட்ரல் மற்றும் சூளை ரவுண்டானாவிலிருந்து பெரம்பூர் வியாசர்பாடி புளியந்தோப்பு நோக்கி செல்லும் வாகனங்கள் யானைகவுனி சாலை வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்கள் ஹஜ் வளாகம் சந்திப்பிலிருந்து டிமல்லோ சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டு பெரம்பூரை அடையும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று சென்ட்ரல் மற்றும் சூளையிலிருந்து பேசின் பாலம் சாலை நோக்கி செல்லும் வாகனங்கள் யானைகவுனி சிக்னல், புதிய யானைகவுனி மேம்பாலம், வால்டாக் சாலை, மூலக்கொத்தளம் சந்திப்பு வழியாக செல்லும்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை மீறி மாற்றுப்பாதைகளை பயன்படுத்தாமல் தடை செய்யப்பட்ட குறுகிய பாதைகளில் நுழைவதால் நெரிசல் மோசமடைகிறது. யானைகவுனி சாலை சந்திப்பிலிருந்து டிமல்லோ சாலையில் உள்ள நியாய விலைக்கடை சந்திப்பு வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு இந்த வடிகால் பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த பணிகள் இன்னும் சில வாரங்களில் நிறைவடையும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னையின் பிரதான சாலையாக பேசின் பாலம் யானைகவுனி சாலை உள்ளதால் பேசின் பாலம் GNT சாலை வழியாக வரும் வாகன ஓட்டிகள் சென்ட்ரல், மாநகராட்சி ரிப்பன் மாளிகை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்ல இந்த சாலையைத்தான் அதிகம் பயன்படுத்துகின்றனர். பேசின் பாலம் யானைகவுனி சாலையில் KP கார்டன் சுந்தரபுரம் அருகே 100 மீட்டரில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் சாலையின் ஒரு பகுதியில் வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வழியாக 2 சக்கர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. சாலை குறுகியுள்ள நிலையில் எதிரெதிரே வரும் வாகனங்களால் திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் காலை அலுவலகத்திற்கு செல்வோரும் மாலையில் வீடு திரும்புவோரும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இடத்தில் காத்திருக்கும் நிலை உருவாகிறது. இதனால் ஏற்படும் நெரிசல் யானைகவுனி சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை நீள்வதால் அந்த பகுதியிலும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. எனவே வாகன ஓட்டிகள் பீக் அவர்ஸில் கூடுதல் நேரத்தை திட்டமிட்டோ அல்லது மாற்றுப்பாதைகளையோ பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: யானைகவுனி சாலையில் நெரிசல். எழுதியவர் எஸ் அனீஷ், குரல் வண்ணம் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வளம்.

0: செம்பருத்தி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். இனி மடல் மாணிக்கம் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ஐயாசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு வள்ளுவரின் வாக்கு. அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அன்பு மட்டும் இல்லைன்னா இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்தியது போன்றதாகும். மனித நேயம் நம் எண்ணங்களை மேன்மைப்படுத்துகிறது, வன்முறைகளை கட்டுப்படுத்துகிறது, பிரிந்த உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறது, வாடிய பயிரை கண்டு வாடும்படி செய்கிறது. மனிதநேய பணியாளர்களின் தியாகத்தையும் துணிவையும் நாம் அனைவரும் போற்றணும், பாராட்டணும். பல இடங்கள்லையும் பட்டினியால் தவித்தவர்களுக்கு உணவு, அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை மனிதநேயம் கொண்டவர்கள் தேவை உள்ளோருக்கு கொடுத்து உதவுனாங்க.

0: நேரங்காலம் பார்க்காம குடும்பம் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் உயிரை துச்சமென எண்ணி நோயாளிகளுக்கு சேவை புரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் மனித நேயத்துடன் செயல்பட்டு வருவதை பார்க்குறோம். இப்படி இன்னும் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் மனித நேயத்தோடு பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாசாமி சார், நீங்களும் இதை உங்கள் பகுதியில் பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாம் தன்னலமில்லாத பணிகளை செய்வதனால்தான் ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுது. பருவகால மழைகள் கொஞ்ச நஞ்சம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அன்போடு அருளோடு தன்னலமற்ற பொதுநலத்துடன் மனிதநேயத்துடன் மற்ற உயிர்களையும் காத்து நிற்கும் உத்தமர்களால் தான் மனித குலம் தழைத்து நிற்கிறது. இதில் சிலர் நம் கண்ணுக்கு தெரிகிறார்கள், பலர் கண்ணுக்கு தெரியாமல் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயம் மிக்க செயல்கள் நம் கண்ணுக்கு தெரிவது நம்மை நாமே செம்மைப்படுத்தி கொள்வதற்கு ஒரு பாடமாக அமையலாம். இந்த மனிதநேயத்துக்கு ஏதாவது குற்றம் குறை வந்தால் மனித வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதை மறந்துடக்கூடாது. எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் மனிதநேயத்தால் தான் மனித இனத்துக்கு மரியாதை. இந்த உணர்வு தான் அடுத்தவர் துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுக்க வைக்கிது. சொந்த பந்தங்களுக்கு தானம் தர்மம் செய்வதை விட எந்த பந்தமும் இல்லாத முகம் தெரியாதவர்களுக்கு ஒருவர் தானம் செய்ய முன்வந்தால் அதுவே மனிதநேயம். இரத்த தானம் செய்வீர், கண் தானம் செய்வீர், உறுப்பு தானம் செய்வீர், பிற உயிர்களை காப்பீர் போன்ற வாசகங்களை நம் மனசில் வச்சுக்கணும். மனிதகுலம் செழிக்க தழைக்க மனிதநேயம் வளர்ப்போம். சக மனிதரிடத்தில் அன்பு செலுத்துவோம். ஐயாசாமி சார், சூரியனின் ஒளி எந்த பொருள் மீது பட்டாலும் அந்த பொருள் அழகுடையதாய் தெரியும். இது ஆங்கில கவி ஷெல்லி சொன்னது. அதே போல தூய அன்புடன் பிறருக்கு நாம் கொடுக்கும் எந்த பொருளும் அதி உன்னத மதிப்புடையதாகவே கருதப்படும். தேவைப்படுகிற உதவி கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும். அதுதான் பெறுகிறவர்களுக்கு பேருதவி, தருபவர்களுக்கு பெருமை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு. அதுபோல ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து வாழும் வாழ்வு உன்னதமானது. கொடுத்து வாங்குறதும்பாங்க, அப்படி கொடுத்து வாங்கணும். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை நமக்கு அளிப்பதை ஏதாவது எதிர்பார்த்தா செய்யுது, கடமையேன்னு செய்யுது. மரங்கள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கின்றன, பிரதிபலன் பார்த்தா செய்கின்றன. புங்க மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரம் காற்றுல கலந்திருக்கும் மீத்தைல் ஐசோசயனைடு என்னும் நச்சு வாயுவை உறிஞ்சும் தன்மையுடையதான். இதற்காக எதையாவது எதிர்பார்த்தா அந்த மரம் அந்த செயலை செய்யுது இல்லையே? அப்போது நீங்கள் ஒரு புங்க மரக்கன்றையாவது நடுங்க, புங்கன் வைத்தால் புண்ணியம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
4: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
3: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
4: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
3: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
4: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியையும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்குகிறார்

0: முனைவர் சி. அருணன் அவர்கள்.
1: 19ஆம் நூற்றாண்டு எத்தனையோ அளப்பரிய ஆளுமைகள் பலரை தமிழுக்கு தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலக்கிய உலகில் பலர் சூரியனைப் போல சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அவர்களுள் அமரர் என போற்றப்படுகிற அருங்காவியங்கள் பல படைத்துச் சிறந்தவர் கல்கி என்னும் ரா கிருஷ்ணமூர்த்தி. காலத்தை பலர் காவியமாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் காலமே ஒருவரை காவியமாக வரைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் கல்கி. தமிழ் வரலாறு தன்னை புதிதாய் எழுதி கொள்ள கல்கியை படைத்தது போலும். கல்கி வரலாறு போற்றும் வரலாற்று நாயகர். அவர் வாழ்ந்த காலம் 1899 1954 இடைப்பட்ட 55 ஆண்டுகள் மட்டுமன்று, முன்னர் 1000 ஆண்டுகளும் பின்னர் 1000000 ஆண்டுகளும் அவர் நீண்டு நிலைத்திருக்கும் பெருவாழ்வை காலத்தின் துணையோடு காவியமாக வரைந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் மட்டுமல்லர், தமிழ் இசைக்காவலர், தமிழ் பண்பாட்டு மறுமலர்ச்சியாளர், தேசியம் வளர்த்த தேசபக்தர், வளர் தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழ் கொடைஞர், தொடர் கதை மன்னர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர். இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழுத்த காந்தியவாதி, அண்ணல் காந்தியடிகளினுடைய அடிபரவும் சீடர். காலத்தின் கரத்திலிருந்து காவியமாய் செதுக்கிய அவருடைய முப்பெரும் படைப்புகள் முதலாவது பொன்னியின் செல்வன், அடுத்தது சிவகாமியின் சபதம், நிறைவாக பார்த்திபன் கனவு என்று சொல்வார்கள். ஆனால் கல்கிக்கு காந்தியத்தில் விளைந்த அலை ஓசைதான் மிக பிடித்த காவியமாக இருந்தது. இதனை அவரே முன்மொழிகிறார். நான் எழுதிய நூல்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று 50 அல்லது 100 வருஷம் நிலைத்து நிற்க தகுதியுடையதென்றால் அது அலை ஓசைதான் என்ற எண்ணம் படிக்கும் போதே உள்ளத்தில் தானாக உதயமாயிற்று. அலை ஓசையை நான் எழுதியதாகவே எண்ணக்கூடவில்லை. அந்த பாத்திரங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்தரங்க ஆசாபாசங்களையும் உள்ள கிளர்ச்சியையும் வெளியிட்டு அலை ஓசையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்றே என்னால் எண்ண முடியவில்லை. நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்களாகவே தோன்றினார்கள். அவர்களை மறுபடியும் எப்போது எங்கே காணப்போகிறேனோ தெரியவில்லை என்று அந்த நூலினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வாஞ்சை அவரது மற்றொரு வரலாற்று நூலான சிவகாமியின் சபதத்திலும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும். 1000க்கு மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா? அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பாரத்தையும் ஏறக்குறைய 12 வருஷ காலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன். சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம், கடைசி அத்தியாயம், கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்ட எழுத்தில் போட்ட பிறகுதான் 12 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொல்கிறார், மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனாரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்ரமனும் குந்தவியும் மற்றும் பல கதாபாத்திரங்களும் என் நெஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். ஆகா, அந்த பழந்தமிழ்நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடூழிக் காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக ராஜராஜனை குறித்து கல்கி எழுதிய சிறப்பினால் அவரே பொன்னியின் செல்வராகவும் ஆகிறார். வாழ்க்கையில் மட்டுமின்றி எழுத்திலும் அவருக்கு பொன்னி நதி நல்ல வழிகாட்டியிருக்கிறது. அந்த நதியின் நடை கல்கியின் எழுத்துக்களில் மின்னும் துள்ளும் ஆர்ப்பரிக்கும் அலைதெறித்து வான் ஏகும் கொஞ்சும் கெஞ்சும் கூத்தாடும் சற்றும் சளைக்காமல் நம்மை சத்தமே இல்லாமல் அழச் செய்யும் உடனே

0: நம்மை தேற்றி, அட அட இதற்கா அழுகிறாய் என்று தோள் தட்டி தூக்கி குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும். குதூகலமும் கொண்டாட்டமும் பொங்கச் செய்யும். காலம் தந்த அந்த காவியத்தை வாசித்து பார்த்தால்தான் இத்தனையும் புரியும். இதோ அதற்கென எடுத்துக்காட்டு. பொன்னி பொன்னியோடு கலக்கிறது. ஊவேசாவுக்கு தமிழ்தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை மரியாதை அடைமொழியை சூட்டியவர் கல்கி. தமிழ் தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதி கொள்வது. பெரியவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது? இவன் யார் கொடுப்பது என்றா? அப்படியெல்லாம் தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சகலமும் அறிந்த பெரியாராகிய தாங்கள் நான் அளித்திருக்கும் பட்டத்தின் பொருத்தத்தை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது, ஔவையாருக்கு எப்படி தமிழ்பாட்டி என்னும் பட்டம் பொருந்துமோ அதுபோலவே தங்களுடைய பிராயத்தினாலும் தமிழுக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டினாலும் தமிழ் தாத்தா என்னும் பட்டம் தங்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக, மேற்படி பட்டத்தில் உள்ள இரண்டு இத்து எழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் தாங்கள் தமிழ் தாதா ஆகிறீர்கள். நமது நாட்டில் பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து அகப்பட்ட நூல்களையெல்லாம் ஒழித்து வைக்காமல் அச்சிட்டு வெளியாக்கி 10,000-கணக்கானவர்களுக்கு பயன்படும்படி செய்த தங்களை தமிழ் தாதா என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? மூன்றாவது, ருசிகண்ட பூனை உரியை உரியை தாவும் என்பது போல் தமிழ் அன்பர்கள் இன்னமும் தங்களை நோக்கி தமிழ் தா தா, அதாவது தமிழ் நூல்களை தா தா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பொருத்தமான பட்டத்தை தாங்கள் அங்கீகரித்தே தீர வேண்டும். அப்படி அங்கீகரிக்காவிட்டாலும் நான் என்னமோ அந்த பட்டத்தால்தான் தங்களை அழைப்பேன். ஏனென்றால் மகா மகோபாத்தியாய முதலியவை வாயில் நுழைவதே கடினமாயிருக்க தமிழ் தாத்தா என்பதே தங்களுடைய தமிழ் வசன நடையைப் போல எளிதாயிருக்கிறது என்று காலத்தின் காவியமாக தமிழ் தாத்தாவை முன்னிறுத்தியிருக்கிறார் கல்கி. கல்கியின் கதைகள் தமிழ் மக்கள் மனதை எப்படி கவருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு கை தோசைக்கு ஆட்டிக்கொண்டிருக்க மற்றொரு கை கல்கியின் கதையை விரித்து பிடித்து கொண்டிருக்கிறதையும், பிள்ளை தொட்டிலுக்கு ஒரு கையும் கல்கியின் கதைக்கு ஒரு கையுமாக பெண்கள் பிரித்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். பள்ளி பையன்களும் பெண்களுமே பாடப்புஸ்தகத்துக்கு கீழ் கல்கியின் கதையை ஒழித்து வைத்து கொண்டு கருத்தாய் படித்து முடிக்கிறார்கள் என்பது உபாத்தியாயர்கள் சொல்லுகிற பெரும் புகார். பலசரக்கு கடை, மிட்டாய் கடை, மாங்காய் கூறுகள் விற்க வைத்திருக்கும் மாமரத்தடி, இதெல்லாம் போக சுருட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கும் ரயில் இரண்டாவது முதலாவது வகுப்பறைகளிலும் கல்கி கதைகளை வாசித்து கொண்டிருக்க காணலாம் என்று காலம் தன் காவிய நாயகனின் எழுத்தாற்றலை பதிவு செய்துள்ளது. மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள், ஆனால் காலத்தின் கணக்கில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். மாறாக காலமே சிலரை தோற்றுவித்து தன்னை வரைந்து கொள்கிறது. அந்த காவியங்களுக்கு எல்லை என்பதே இருப்பதில்லை. அப்படி ஒரு காலம் வரைந்த காவியம்தான் நம் கல்கி. உலகம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் கல்கி என்றும் நிலைத்திருப்பார். வாழ்க கல்கியின் படைப்புகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்கினார் முனைவர் சி. அருணன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

மீரா திரைப்படத்திலிருந்து அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். இனி பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக ரக்ஷிதா சுரேஷ் பாடியுள்ள பாடல்.

0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Akashvani presents Morning News. Good morning. I am Saira Mujtaba. The headlines. Prime Minister Narendra Modi says UPI is undisputed champion of India's

காலமாக இந்திய தேசமெங்கும் விநாயகர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டில் வராகமித்திரர் தன்னுடைய பிருஹத் சம்ஹிதையில் விநாயக பெருமான் பற்றியும் அவரது வழிபாடுகள் குறித்தும் சொல்லியிருக்கிறார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் புறப்பொருள் வெண்பா நூலில் விநாயகர் காப்புச்செய்யுள் இடம்பெற்றிருக்கிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் முத்தொள்ளாயிர காப்புச்செய்யுளில் கணபதி வாழ்த்து இடம்பெற்றுள்ளது.

0: நரசிம்மவர்ம பல்லவனின் படை தளபதியான பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தலைநகரில் இருந்து கொணர்ந்து இங்கு வந்து நிறுவினார். அன்று முதல் வாதாபி கணபதியானார்.
1: விநாயக பெருமான் 12 அவதாரங்கள் எடுத்து மண்ணுலக மானிடர்களையும் தேவர்களையும் காத்ததாக புராணங்கள் பகிர்கின்றன.
0: ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதி அன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியாக இந்திய தேசமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: மாதந்தோறும் வரும் வடற்பிறை தேய்பிறை 5 திதிகளுக்கும் 15 நாமங்களால் அழைக்கப்படும் விநாயகர் பற்றி அறிந்தால் உங்கள் விழிகள் வியப்புக்குறிகளாக மாறும்.
0: ஸ்ரீ விநாயகர் கோவில்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கோவில்களில், குளக்கரைகளில், தெருமுனையில், அரச மரத்தடிகளில் என அனைத்து இடங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் நின்று தொழுவதற்கு ஏற்ப இயற்கையாகவே அமைந்துள்ளது.
1: இந்த பிரபஞ்சத்தின் முழுமுதல் கடவுளாக வணங்கப்படும் ஸ்ரீ விநாயகர் மாந்தர்கள் குறை களைய மண்ணில் வந்த மாதெய்வம். ஆம், முழுமுதற் தெய்வம் எனில் அது மிகையாகாது.

0: வந்து.
1: ஸ்ரீ விநாயகரின் ஒவ்வொரு அவதாரமும் தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதும் மண்ணில் வாழும் மாந்தர்களின் அல்லல்களை போக்கி நல்வழியில் உய்விப்பதே ஆகும்.
2: விநாயகர் முன்னால் பக்தர்கள் தோப்புக்கரணம் போடுவதற்கு இன்னொரு புராண நிகழ்வும் உள்ளது. அகத்திய முனிவர் கமண்டலத்தில் நீரோடு நீராடச் செல்கிறார். நீராடிவிட்டு கரையேறும் தருணம் காக்கை வடிவில் வந்த விநாயகர் அகத்தியரின் கமண்டலத்தை தள்ளிவிடுகிறார். கோபம் கொண்ட அகத்தியர் அந்த காக்கைக்கு சாபம் கொடுக்க முயன்ற போது ஒரு அந்தன சிறுவனாக விநாயகர் காட்சி தருகின்றார். அப்போதுதான் உண்மை விளங்குகிறது.
1: விநாயகர் உருவம் மாறி வந்தார் என்பதும் கமண்டலத்தில் அடைபட்ட காவிரியை பூமியில் ஓடச் செய்ய தந்திரம் புரிந்தார் என்றும் அறிகிறார். அகத்தியர் தனது தவறை உணர்ந்து தனது தலையில் தானே குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறார்.
2: இந்த புராண நிகழ்வே இன்று வரை விநாயகப் பெருமானை தொழுகின்ற போது நாமும் தோப்புக்கரணம் போடுகிறோம்.
1: விநாயகரின் இன்னொரு அவதாரம் வக்ரதுண்ட அவதாரமாகும்.
2: வக்ரதுண்டம் என்பது வளைந்த தும்பிக்கை என்ற பொருளாகும். காசி மாநகரில் துராசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் இடைவிடாத தொல்லைகள் தருகின்றான். அவர்கள் இந்த முறை அன்னை பார்வதி தேவியிடம் சென்று காக்கும் பொருட்டு முறையிடுகிறார்கள். அன்னை பார்வதி தேவி அந்த அசுரனை அழிக்கும் பொறுப்பை ஸ்ரீ விநாயகரிடம் ஒப்படைக்கிறார்.
1: விநாயகர் சிம்ம வாகனத்தில் ஏறி சென்று அவனை அழிக்கிறார். மகிஷாசுரவர்த்தினியை போன்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போரின் போது உபதேசித்த பகவத்கீதை மட்டும்தான் நாம் அறிவோம். ஆனால் விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செய்கிறார். அதுதான் கணேச கீதை அல்லது கணபதி கீதை என்று பெயர்.

0: வரேண்ய மன்னருக்கு விநாயகர் மகனாக அவதரித்து அவரது ஆணவத்தை அழித்து அவனுக்கு உபதேசம் செய்தார். உலகமென்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார். வரேண்ய மன்னரின் விக்னங்கள் அதாவது துன்பங்களை தடுத்து காத்ததால் விக்ன விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டார்.
1: மகோத்கட அவதாரம். காசிப முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு மகனாக அவதரித்தார். அப்போது காசிராஜன் அரசருக்கு நராந்தகன், தேவாந்தகன் என்ற மகன்கள் இருந்தார்கள். காசிப முனிவரும் விநாயகரும் ஒரு யாகத்திற்கு செல்லும் போது அந்த இரண்டு அசுரர்கள் வழிமறித்தார்கள்.
0: விநாயகர் தன்னுடைய தலைக்கு மேலே இருந்த கலசத்திலிருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசினார். அந்த இரண்டு அரக்கர்களின் தலைகளும் சிதறின. அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாகத்தான் நாம் எந்த ஒரு நல்ல

0: காரியத்திற்கு செல்லும் போதும் சிதறு தேங்காய் உடைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பிள்ளையாரை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் வழிபடுவதால் பிள்ளையார் குழந்தை பிள்ளைகளுக்கும் உகந்த தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்.
1: அந்த வகையில் சென்னையை அடுத்த திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோவிலில் கொலுவிற்றிருக்கும் வண்டுவன விநாயகர் பிரசித்தி பெற்றவராகின்றார்.
0: முன்பு ஒரு காலத்தில் வண்டுகள் மொய்க்கும் பெரும் காடாகவும் சோலையாகவும் இருந்த இடத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளியதால் வண்டுவன விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நிகழ்கிறது. வண்டுவன விநாயகரின் திருக்கோவிலில் உள்ள விநாயகரை தொழுது செல்லும் சில பக்தர்களை கேட்டோம். இதோ அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
2: என் பேர் லாவண்யா, நான் திருக்கழுக்குன்றத்துல தான் வசிக்கிறேன். நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து இந்த கோவில் சுத்திட்டு இருக்கேன். எந்த பிரார்த்தனை பண்ணாலும் இந்த வண்டுவன விநாயகரை நினைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த காரியம் கண்டிப்பா

0: கேட்டோம். இதோ அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
1: என் பேர் லாவண்யா, நான் திருக்கேகுண்டத்துல தான் வசிக்கிறேன். நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து இந்த கோவில் சுத்திட்டு இருக்கேன். எந்த பிரார்த்தனை பண்ணாலும் இந்த வண்டுவன விநாயகரை நினைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, என் பையன் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பான். அவன் வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளே உனக்கு குழக்கட்டை பண்ற அப்படின்னு, அவன் வந்து இப்ப நல்லா ஆயிட்டான், இப்ப நல்லாவும் இருக்கான். அதே பெரிய உதாரணமா சொல்லலாம். இந்த வண்டுவன் விநாயகர் நட்சத்திரம், எந்த ஒரு மனசுல நீங்க என்ன நினைக்கிறோ அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.

0: காரம்.
1: பேர் உமா மகேஸ்வரி. நான் இந்த திருக்கழுக்குன்றத்துல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நாங்க வந்து வண்டுவன விநாயகருக்கு எங்க குடும்பத்துல வழி வழியா எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டுவன விநாயகரை வணங்கிட்டு வரோம். எங்க குடும்பத்துல எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த வண்டுவன விநாயகருக்கு முதல்ல கொழுக்கட்டை பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மத்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். எங்க குடும்பத்துக்கு ஒருத்தராவே எங்க வண்டுவன விநாயகர் இருக்காரு. இந்த கோவில்ல இந்த வண்டுவன விநாயகர் ரொம்ப விசேஷமானவரு. எதை நினைச்சிட்டு நம்ம வந்து செய்யறோமோ அது நல்லாவே நடந்து நல்லபடியா நடந்துக்கும்.
2: பக்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். அருள்மிகு வண்டுவன விநாயகரின் பெருமையை கந்தர நிலமுள்ள கண்ணுத முதலாய் போற்றீம். மந்திர வடிவாய் நின்ற வல்லப கணேசா போற்றீம். அந்தரர் போற்றி செய்யும் திருக்கழுக்குன்றின் மேவுஞான வண்டுவன விநாயகானின் துணையடி போற்றி போற்றீம். எல்லாம் வல்ல திருபுர சுந்தரி உடனுடை வேதகிரி பெருமான் திருக்கோயிலிலே திருக்கழுக்குன்ற இங்கு தென்மேற்கு திசையிலே வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். முதல் விழி நாட்டத்து இறைவனாகிய சிவபெருமானின் குமாரரே, மந்திர வடிவாய் உள்ள வண்டுவன விநாயகனே, அன்றாடம் பூஜைக்கு உரியவரே, இறைவா உன்னை போற்றுகின்றேன். வண்டுகள் மொய்க்கும் காடாக சோலையாக இருந்த இடத்திலே முதன் முதலில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே மற்ற சுற்றாலயங்கள், சிவபெருமான் சக்தி கோயில்கள் அதன் பின்னரே உருவானதாக ஆவண காப்பகத்தின் பதிவேடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நடைபெறுகிறது. இதே போல் ஆடி திருவிழா, நவராத்திரி என்று எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகர் வழிபாட்டுடனே தொடங்குவது முன்னோர்கள் கொண்ட முறைமையாகும்.
2: காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் விநாயக பெருமானிடமிருந்தே எல்லா பூஜைகளும் தொடங்குகின்றன. நிறைவு அடையும் போது லக்ஷ்மி விநாயகரிடம் பூஜைகள் நிறைவேறுகின்றன.
4: தொடக்கம் மட்டுமன்று முடிவும் இந்த விநாயகரிடம் இருந்தே முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதோ அந்த அர்ச்சகர் பாலாஜி அவர்களிடம் கோவிலின் சிறப்பு குறித்து கேட்போமா?
5: இவருக்கு இங்கே அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. வரும் சேவார்த்திகள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பூஜை நமஸ்காரங்களை எல்லாம் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால், மற்றும் மாலை 6 மணிக்கு அனைவரும் இங்கு தேங்காய் பழம் அர்ச்சனை, கொழுக்கட்டை, சுண்டல், பொரி, அவல் கடலை அனைத்தையும் கொண்டு வந்து நைவேத்தியமாக செய்து அனைவரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள்.
2: செழியனவர்களின் கருத்துக்கள் இதோ.
6: யானை முகத்தோனே, வண்டுவன விநாயகனே, திருக்கழுக்குன்றம் நகரில் திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் ஆலயம் புகழ் பெற்றது. இதன் தென்மேற்கு திசையில் வேண்டுவோர்க்கு வேண்டுதலை நிறைவேற்றும் எங்கள் குடும்ப இறைவனுமான முழுமுதற் கடவுள் அருள்மிகு வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இறைவன் சிவபெருமானின் குமாரனே, மந்திர வடிவாய் வண்டுவன விநாயகராக நமக்கு காட்சியளிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வண்டுகள் மொய்க்கும் காடாகவும் பூக்கள் பூக்கும் சோலையாக இருந்த திருக்கழுக்குன்றத்திலே முதன் முதலில் இந்த விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே இப்பகுதியில் மற்ற சுற்றுப்புறங்களில் உள்ள சிவபெருமான், இன்னும் பிற கோவில்கள் அதன் பின்புதான் உருவானதாக சித்திரை திருவிழாவின் ஆரம்பமாக தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் உள்ள ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகனின் வழிபாட்டுடனே தொடங்கப்படுகிறது, பழக்கமாகிவிட்டது. இந்த வண்டுவன விநாயகர் சுற்றுப்புற வியாபாரிகள் மற்றும் மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முதன் முதலில் அவருக்கு முதல் பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற நிகழ்ச்சிகளை செய்வார்.

0: அவர்கள்.
1: கோவில் வரலாறு பற்றி கூறுகிறார் குமரேசன் அவர்கள்.
2: வண்டுவன விநாயகர் ஆலயம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள தல விநாயகர். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது சிவனுக்குரிய கோயில் ஆகும். இந்த கோயிலில் தல விநாயகராக வண்டுவன விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை பல்லவர் காலத்தது, சோழர் காலத்தது, பாண்டியர் காலத்தது என்ற வகைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள வண்டுவன விநாயகர் கோயிலினுடைய கோபுரமானது தங்க நிற வண்ணப்பூச்சால் மெருகூட்டப்பட்டுள்ளது. கோயில் உள்ளே வாசம் பொருந்தி அருள் பாலிக்கும் வண்டுவன விநாயகர் பக்தர்களுக்கு நாள்தோறும் நல்லருள் புரிகின்றார். ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து வண்டு விநாயகரின் அருளை பெறுகின்றனர். இது திருக்கழுக்குன்றம் மலை மீது அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இங்கு பட்சி தீர்த்தம் என்கின்ற ஒரு சிறப்பும் இடம்பெறுகிறது. ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இது அமைந்துள்ளது.
1: தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு கோவில்கள் மற்றும் இல்லங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
3: வல்வினைகள் தீர்ப்பதில் வள்ளலானதால் விநாயகரை வினை தீர்க்கும் விநாயகர் என்றும் நம் முன்னோர்கள் அழைத்தார்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே என்றொரு பக்தி பாடல் நம் காதுகளில் ரீங்காரம் இடும் போதெல்லாம் அந்த விநாயக பெருமான் நமது கண்களுக்கு முன் தோன்றி காட்சியளிப்பது போல் ஓர் தெய்வீக உணர்வு மேலிடுகிறது.
1: இந்த திருக்கோவிலில் வண்டுவன விநாயகர் முதன் முதலில் எழுந்தருளிய பின்னரே மற்ற சுற்று ஆலயங்களான சிவபெருமான், சக்தி கோவில் உருவானதாக இந்த திருக்கோவிலின் ஆவண பதிவேடுகள் பகர்கின்றன.
3: ஸ்ரீ விநாயக பெருமானை தொழுவோர் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் உயர்வு உண்டு என்பது
1: இந்த அகிலம் கண்ட உண்மைதானே.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் மலர்விழி. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. படைப்பு ஆகாஷவாணி சென்னை.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45, ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை திரைகானம் கேட்கலாம். முதலில் வாரணம் 1000 இந்த படத்திலிருந்து ஹரிஹரன், தேவன், வி பிரசன்னா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நிறைவாக கெத்து படத்திலிருந்து ஹரிச்சரன் ஷாஷா திருப்பதி பாடியிருக்கும் பாடல்.

நிறைவு பெற்றது தேர கானம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலில், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் உண்டேதி ராமுடு. ஹரிகாம்போதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ரூபகத்தாளம்

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாலகோபால என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பைரவி ராகம் ஆதித்தாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை முத்துச்சிதறல். இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் பம்பாய் ஜெயஸ்ரீ கிரீஷ் பாடியுள்ள பாடல் படம் தாம் தூம்.

0: கேட்ட அந்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் உதித் நாராயண் பாடியது. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25

0: ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு ரூம் நம்பர் 27 ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 600004
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். நேரம் 10:23, ஹரிஹரன் தேவன் பிரசன்னா பாடியுள்ள பாடலினை படம் வாரணமாயிரம்.

சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சுதரல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:34 நிமிடம் 35 நொடி. தொடர்ந்து சாகர் பாடிய பாடல் படம் சந்தோஷ் சுப்பிரமணியம்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: ஜோதா அக்பர் திரைப்படத்தின் பாடல் இது, பாடியவர் ஸ்ரீனிவாஸ்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
0: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: 10:56 நிறைவாக அனந்து சைந்தவி பாடியுள்ள பாடல் படம் இளம் புயல்.

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச் சிதறல். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் துவக்க பாடலாக ஒழிக்கிறது வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 11:20.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600.

0: 0004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது 100வது நாள் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

கேட்கலாம் மகுடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது தேன் சிந்தும் நேரம். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
1: கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். வி கிருபாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஷ்டி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அரசு மின் சந்தை திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். 2026 தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலயா ஆசிரியை அமுதா ஜனார்த்தனன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சர்வ சுகந்தி குறித்த தகவல்கள் உங்களுக்காக. ஆரோக்கிய உணவு கருப்பு கவுளி செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம். இம்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகாணம் கேட்கலாம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா. இரவு 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம்.
5: இன்று இரவு மணி 7:30 நம்

0: அது உழவர் உலகத்தில்.
1: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணிக்கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
0: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: எட்டு 5 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்திச்சுடர், இரவு 9:30 அரங்கிசை நிகழ்ச்சி.

0: இதுவரை சங்கீத சாரலில் வி கிருபாலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நூறு புள்ளி ஒன்று சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜெயந்தி பிரபு அவர்களின் வீணை இசை கேட்கலாம். விழாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் அனிருத் சுப்பிரமணியன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோளாகும். உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
0: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 24வது வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்த நாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார்.

0: இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகளிர் கல்வி சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001 ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்த தான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நபின் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1,400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3,078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு 2 தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%-லிருந்து 50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செக்கனல் கீழ் கனடாவின் ரேச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலோக் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இன்று இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகள், வடக்கு ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதிகள், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் காற்று இதே வேகத்தில் வடகடலோர ஆந்திரப்பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9-1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.1-1.3 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு பகுதிகளில் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகள் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1-1.3 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திரப்பிரதேசத்தில் கிருஷ்ணா பகுதிகளில் 0.9-1.1 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.2-1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 0.9-1.2 மீட்டராக இருக்கக்கூடும். மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் 0.8-1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20-40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும், தெளிவான உச்சரிப்பும், ஒலிபரப்பில் ஆர்வமும், பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266

0: ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். டி கே எஸ் கலைவாணன், உஷாராஜ் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் ஜி ஜாபாய், இசை தாயன்மன்.

0: மெல்லிசை பாடல் கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: நேயர்களை நீ கேட்கவிருப்பது அரசு இ மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை. அரசு இ மார்க்கெட் தளம் சுருக்கமாக ஜெம் என அழைக்கப்படும் அரசின் இணையவழி கொள்முதல் தளமாகும். இதனை ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கின்றனர். டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் அரசின் செயல்பாடுகளை மேலும் வெளிப்படையானதாகவும் விரைவானதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதில் தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை இணையத்தின் மூலம் கொள்முதல் செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான தளமே கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கப்படும் அரசு இ மார்க்கெட் தளம், அதாவது ஜெம். முன்னொரு காலத்தில் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பல்வேறு நடைமுறைகள், ஆவணங்கள் மற்றும் அதிக நேரம் தேவைப்பட்டது. ஆனால் அரசு இ மார்க்கெட் தளத்தின் மூலம் கணினி, உபகரணங்கள், மரச்சாமான்கள் போன்ற பொருட்களையும், போக்குவரத்து, ஆலோசனை, பராமரிப்பு போன்ற சேவைகளையும் ஒரே இணையவழி தளத்தில் எளிதாக பெற முடிகிறது. அரசு இ மார்க்கெட் தளத்தின் மிகப்பெரிய சிறப்பு வெளிப்படைத்தன்மையாகும். பல விற்பனையாளர்கள் தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் வாங்குபவர்கள் பல்வேறு தேர்வுகளை ஒப்பிட்டு தரம் மற்றும் விலையின் அடிப்படையில் சரியான முடிவை எடுக்க முடிகிறது. மேலும் இந்த தளம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெண் தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதன் மூலம் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா, வோக்கல் ஃபார் லோக்கல் போன்ற தேசிய முயற்சிகளுக்கும் ஊக்கம் கிடைக்கிறது. உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில் முனைவோரை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் அரசின் கொள்முதல் நடைமுறைகளில் நேரம் மற்றும் செலவையும் குறைக்க அரசு இ மார்க்கெட் தளம் உதவுகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தில் அரசு சேவைகளும் கொள்முதல் நடைமுறைகளும் நவீனமயமாக வேண்டும். எளிமை, வெளிப்படைத்தன்மை, போட்டித்தன்மை மற்றும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற அடிப்படையில் செயல்படும் அரசு இ மார்க்கெட் தளம் இந்தியாவின் டிஜிட்டல் நிர்வாகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நேரில் இதுவரை கேட்டது அரசு இ மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை.
0: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். நாம எல்லாரும் இந்த ஒரு சளி தொல்லை அப்படிங்கிற இன்ஃபுளுயன்சா லைக் இல்னஸஸ் அப்படிங்கறதுனால நிறைய எல்லாருமே வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவதிப்பட்டிருப்போம். சளியோ, இருமலோ, தும்மலோ, இதனால வரக்கூடிய தலைவலியோ, சைனசைட்டிஸ், மைக்ரைனு, அப்படி இல்லைன்னா ஜுரம், இது மாதிரி எல்லாருக்கும் எப்பவுமே வந்திருக்கும். இதுக்கு ஒரு மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த மருந்து, இந்த வீட்டுல இருக்கிற மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய், எலக்கேரியா கார்டமம் என்று சொல்லக்கூடிய ஏலக்காய். இங்கிலீஷ்ல இது எலைச்சி அப்படின்னு சொல்றோம். இதுல பலவிதமான

0: வாலட்டைல் கெமிக்கல்ஸ், அதாவது மிக எளிதில் அவை வந்து ஆவியாகிவிடக்கூடிய ரசாயன பொருட்கள் இதுல இருக்கு. அதனால இது உடம்புல உடனடியாக சேர்ந்துடும், இது உடனடியாக அப்படியே அப்சர்ப் ஆயிடும். இது ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் இது கார சுவையும் இனிப்பு சுவையும் உடனே கொண்டதாகும். அதாவது இனிப்பானது உபச்சுவையாகவும் காரமானது பிரதான சுவையாகவும் உள்ளது. இந்த ஏலக்காயை எப்படி நம்ம வந்து தினம் யூஸ் பண்ணணும்னா, தினம் தினம் இதை நீரிலோ இல்லது டீ போன்ற தேயிலை அந்த மாதிரி எது கூடையாவது சேர்த்து காய்ச்சும் போது போட்டு அதை குடித்து கொண்டு வந்தால் சுவாச பிரச்சனைகள் நல்லபடியாக குறையும், ஜுரத்தில் உள்ள உடம்பு வலி குறையும், சைனசைட்டிஸ் நன்றாக குறையும். இந்த ஏலக்காயை வாயில் அடக்கிக் கொள்ளுவதால் வாய் துர்நாற்றம் மிக மிக எளிதில் குறையும். ஆனால் இந்த ஏலக்காயை நிறைய சாப்பிடக்கூடாது. ஏலக்காய் வந்து ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சாறு நாள் ஒரு வாரம் இடைவெளி விடணும். ஏன்னா ஆண்களுக்கு இதனால ஒரு சில மலட்டுத்தன்மை இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பப்ப யூஸ் பண்ணுங்க, அப்பப்ப திருப்பி அதுக்கு கேப் விட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுங்க. ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: This is Akashvani, the news read by Anuja Kumar. The BJP will launch a month-long Seva Sankalp Abhiyan from the 17th of this month on the occasion of the birthday of Prime Minister Narendra Modi to mark the completion of his 25 years in public life. Addressing a press conference in New Delhi today, BJP President Nitin Naveen said the Prime Minister will complete 25 years of his public service on the 7th of October, as on this day. In 2001, Mr. Modi began his tenure as the Chief Minister of Gujarat. The BJP president emphasized that under the leadership of Prime Minister Modi, India's progress has not been limited to development, but India's cultural identity and heritage have also been strengthened.
3: उन्होंने केवल इंफ्रास्ट्रक्चर और डेवलपमेंट की बात नहीं,
4: ही डिड नॉट जस्ट फोकस्ड ऑन इंफ्रास्ट्रक्चर एंड डेवलपमेंट, ही आल्सो सॉट टू चेंज द वे द पीपल ऑफ दिस कंट्री थिंक. व्हेन वी लुक एट हिज एंटायर टेन्योर, वी कैन सी दैट हिज डिसीजंस वर नॉट मेरली ट्रांसफॉर्मेटिव इन टर्म्स ऑफ गवर्नेंस एंड डेवलपमेंट, बट आल्सो ब्रॉट अबाउट अ सिग्निफिकेंट चेंज इन द लाइव्स ऑफ ऑर्डिनरी पीपल. हिज 25 इयर्स ऑफ सर्विस एंड डेडिकेशन हैव बीन मार्क्ड बाय कंटीन्यूअस एफर्ट्स, अ लाइफ रूटेड इन वैल्यूज एंड कमिटेड गवर्नेंस. हिज कंट्रीब्यूशन हैज गिवन अ न्यू डायमेंशन टू द हिस्ट्री ऑफ डेमोक्रेसी इन द वर्ल्ड.
3: दुनिया भर के लोकतंत्र के इतिहास को एक अलग परिभाषा के साथ सामने लाया है.
2: The Seva Sankalp Abhiyan will begin with organizing blood donation camp. Mr. Naveen informed that Seva Jyoti Kalash Yatra will also be taken out on the 7th of October, connecting villages and urban areas to express gratitude to the Prime Minister. He said that Seva Mera Yogdan program will be held from the 17th of this month to the 17th of October, with public participation under which various activities will be undertaken. Defence Minister Rajnath Singh held a meeting with President of Sri Lanka Anura Kumara Dissanayake in Colombo today. During the meeting, both the leaders reaffirmed that as civilizational twins, close neighbours and maritime partners, India and Sri Lanka will continue to work together for the development of both the countries and also for the welfare of their people. In a social media post, Mr. Singh said that they also reaffirmed the work jointly to ensure the safety, security, peace and prosperity of the region. The External Affairs Ministry today stated that the Indian forensic team in Kathmandu has made significant progress in its work, processing more than 1,400 DNA samples so far. It said that the team has generated 378 DNA profiles till now. Meanwhile, the joint technical team from India sustained its dewatering and slush removal activities at the tunnel in Chilimi today. However, the slope of the tunnel and constrained access continue to pose challenges despite the use of innovative methods by the team. MEA said that construction of the makeshift path for inducting heavy machinery for clearing the tunnel is also moving forward and expected to be complete in another 2 to 3 days. India has condemned the reported Houthi attacks on Saudi sovereign territory, especially the targeting of civilian and economic facilities. In a response to a media query on the attacks in Saudi Arabia, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said,

0: said that such attacks that undermine regional security and stability and threaten freedom of navigation in the Bab el Mandeb were unacceptable. In Rajasthan, voting for the first phase of urban local body elections is being held today. Polling will continue until 6 p.m. Candidates have already been elected unopposed in six wards of the four municipal councils and one ward of a municipal corporation. Polling is being held in the municipal corporations of Alwar, Bharatpur, Bikaner and Bhilwara, besides several municipal councils, including those in Barmer, Jaisalmer, Karoli, Dungarpur, Pratapgarh, Chittorgarh and Nagaur. The IMD has forecast heavy rainfall over Bihar, Jharkhand, Odisha, West Bengal and parts of Northeast India till tomorrow. The Met Department said that thunderstorms and lightning conditions will continue over Uttarakhand, Andhra Pradesh, Tamil Nadu, Puducherry, Karaikal and Andaman and Nicobar Islands during the next 2 days. Benchmark domestic equity indices were trading in the red during the afternoon session today. The Sensex shed 396 points to 75,181, while the Nifty declined 75 points to 23,560 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: Neram Urumani Patanimidam Akashwani எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. இன்றைய வாங்க பேசலாம் பக்கத்தில் 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளி ஆசிரியை அமுதா ஜனார்த்தனன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய எண்ணுயிர் தோழி பகுதியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியராக இருக்கும் அமுதா ஜனார்த்தனன் அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். இவங்க மதுரை மாவட்டத்துல திருப்பரங்குன்றம் பகுதியின் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயில பணிபுரியறாங்க. அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: இப்ப நீங்க வந்து தேசிய நல்லாசிரியர் விருது வந்து வாங்கியிருக்கீங்க, இந்த செய்தி கிடைத்தவுடன் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தது?
3: இந்த செய்தி கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த தருணம் வந்து என்ன ரொம்ப இமோஷனலான மூமெண்ட், மறக்க முடியாத ஒரு தருணம். ரொம்ப ஃபீல் பண்ணது என்னன்னா, நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை ரொம்ப நல்லா படிக்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏதோ செய்யணும்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு அது ஒரு கம்ப்ளீஷன் முடிஞ்ச மாதிரி, எனக்கு ஏதோ நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம கிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல்.
2: இப்ப வந்து நீங்க ஆசிரியர் மட்டும் இல்ல, ஒரு தலைமை ஆசிரியர், அதுவும் முக்கியமா வந்து சிறு குழந்தைகளுக்கு முக்கிய பங்களிப்பு அளிக்கிற வகையில முதன்மையான பணியை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை செஞ்சதுனாலதான் உங்களுக்கான இந்த விருது அப்படின்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த விருது அப்படின்றது ஒரு அங்கீகாரம், அதையும் தாண்டி இந்த ஆசிரியர் பணிய நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன?
3: ஆசிரியர் பணிங்கிறது வந்து சொல்ல போனா நான் வந்து நானா தேர்ந்தெடுத்ததுன்னு கிடையாது. ஆனா வந்து நான் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல முழுமையா நான் பேஷனோட ஒர்க் பண்ணி வந்தேன். நான் ஆக்சுவலி டிஃபென்ஸ் லைன்ல போகணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்க அப்பா வந்து இந்தியன் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணாரு. ஸோ அதுல இருந்து நான் வந்து டிஃபென்ஸ்ல தான் போகணும்னு பிளான் பண்ணிருந்தேன். அப்புறம் நம்ம அந்த காலத்துல படிக்கும் போது வந்து நம்ம ரெண்டே ப்ரொஃபஷன் தான் ரொம்ப டாமினா இருக்கும், டாக்டர் இன்ஜினியர், டாக்டர் இன்ஜினியர். ஸோ எல்லா குழந்தைங்களும் மாதிரி எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஆசை இருந்துச்சு, நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். பட் டாக்டர் ஆகிறதுக்கு வந்து ஏஎம்சி எக்ஸாம் எழுதுனேன், அதுல வந்து செலக்ட் ஆகி அதான் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சக்சன் வந்து ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து இந்த மாதிரி 4 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் போகும், அது பிஎஸ்சி பிஎட் ரெண்டுமே இன்டிகிரேட்டடா போகும் அப்படின்னு சொல்லி செய்தி கிடைச்சோன்னே நான் அந்த காலேஜ்க்கு இமீடியட்டா அப்ளை பண்ணேன். அங்க எனக்கு வந்து பிஎட்டும் சேர்ந்து முடிச்சேன், 4 இயர்ஸ் இன்டிகிரேஷன். அந்த கோர்ஸ் செய்யும் போதுதான் நம்ம இன்டர்ன்ஷிப் நடக்கும், மைக்ரோ டீச்சிங் நடக்கும். அப்பதான் நான் வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனை வந்து ரொம்ப ரிலீஷ் பண்ண ஆரம்பிச்சேன். எவ்வளவு நல்லா இருக்குது நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, அவங்க நம்மளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணும்போது எவ்வளவு நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் அந்த மூமெண்ட்லேயே தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், நம்ம ஆனா டீச்சரா தான் ஆகணும். அப்புறம் எங்க டீச்சர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கும் போது

0: கேந்திரிய வித்யாலயால தான் டீச்சரா ஆகணும் அப்படின்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து என்னோட ஸ்கூலிங் ஃபுல்லா கேந்திரிய வித்யாலயம் தான் படிச்சேன். வேற வேற கேவில, அதாவது எங்க அப்பா டிஃபென்ஸ்ல இருந்ததுனால டெல்லி அஸ்ஸாம் புனே இந்த மாதிரி கேவிஸ்ல எல்லாம் படிச்சேன். ஸோ அந்த மாதிரி எனக்கும் கேவிலேயே சேர்ந்து கேவிலேயே நான் எனக்கு எப்படி என்னோட ஆசிரியர்லாம் நடத்தினாங்களோ அதே மாதிரி நான் என்னோட குழந்தைங்களுக்கெல்லாம் நடத்தி என்னோட ஆர்கனைசேஷனுக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் எனக்கு இருந்ததுனால நான் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா அந்த பேஷன் டெவலப் ஆகி நிறைய நிறைய சின்ன குழந்தைகள் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யணும்.
1: குழந்தைகளுக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையிலேயே இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க வந்து தேசிய நல்லாசிரியர் விருது அப்படின்றத வாங்கியிருக்கீங்க. இப்ப இதற்கான பங்களிப்பு அப்படின்றது எந்த வகையில இருந்தது உங்களுக்காக?
0: நான் ஜாயின் பண்ணதே வந்து ஒரு பிரைமரி டீச்சரா தான் ஜாயின் பண்ணேன். அதாவது பிரைமரி டீச்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளாஸஸ் 1 to 5 வரைக்கும் சப்ஜெக்ட் ஸ்பெசிபிகேஷன் இருக்காம எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிற மாதிரி ஒரு டீச்சர் தான் கிளாஸ் 1 to 5 சேருவாங்க தேவியில. அப்ப நம்மளுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பிரைமரியில நம்மளுக்கு எடுக்க தெரியும். நான் வந்து எனக்கு ஹிந்தி ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய டைம் வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஹிந்தி அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் அதிகமா எடுத்திருக்கேன். நான் இதை செய்யணும், இதை என்னெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் என்னால செய்ய முடியுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த டீச்சிங்கை நான் ரொம்ப ரொம்ப ரிலீஸ் பண்ணிருக்கேன். எப்படி அப்படின்னாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம நடத்திட்டு ஃபுல் டே அவங்களுக்கு என்ன செய்யணும், நாளைக்கு இதை எப்படி டிஃப்ரெண்டா நடத்தணும், குட்டி குட்டி ரைம்ஸ் எல்லாம் நிறைய எழுதணும், ஈஸியா சொல்லிக் கொடுக்கறது. நம்ம ரைம் சொல்லி கொடுத்தோம்னா லாங்குவேஜ் பில்டிங் ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி ரைம்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் டீச்சரா இருக்கும்போது. ஸோ அந்த ரைம்ஸ் எல்லாம் பாடி காமிச்சேன், பிள்ளைங்களோட சேர்ந்து ஆடுவேன். ஸோ இந்த ஜாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் எல்லா வரைக்கும் ஸ்கூல்ல முடிச்சுட்டு போய் நைட்டு படுக்கும்போது அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படின்னு தான் எனக்கு ரீகால் பண்ண தெரியும். ரீகால் பண்ணும் போது ஒவ்வொரு மோமெண்ட்டையும் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த குழந்தை வந்து இப்படி பாடணும், ஸோ இந்த குழந்தை இன்னும் நல்லா பாட வைக்கிறதுக்கு இன்னும் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ஒர்க் முழுக்க முழுக்க பிரைமரி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த ஒர்க் என்ன பண்ணுனா ஹிந்தி ரீடிங் எப்படி டெவலப் பண்ணு அப்படிங்கறது வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ரிசல்ட் எடுத்துட்டு ஹிந்திக்காண்டி ரீடிங் மாடியூல் பண்ணேன். ஸோ அந்த ரீடிங் மாடியூல யூஸ் பண்ணா குழந்தைங்க வந்து ஃபாஸ்டா ஹிந்தி பேசவோ அல்லது ஹிந்தி படிக்கவோ கத்துக்கலாம், அதை பண்ணேன். ஓகே, அப்புறம் வந்து கேவியில வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். டீச்சரா இருந்தோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நிறைய கத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதுல நான் என்ன பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் பயன்படுத்திட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து திருப்பி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்சிசியில சேர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆல்ரெடி எனக்கு டிஃபென்ஸ்ல போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதுக்காக இப்ப மறுபடியும் என்சிசி சேர்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிங்கன்னா அதை நான் எடுத்துட்டு அதுக்கு ட்ரைனிங் போயிட்டு அப்புறம் என்னோட ஸ்கூல்ல என்சிசி யூனிட் ஆரம்பிச்சு கேர்ள்ஸ் கேட்டத்தை ட்ரெயின் பண்ணி அவங்கள வேற வேற கேம்ப் எல்லாம் மோட்டிவேட் பண்ணி ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நிறையா குழந்தைங்களோட வந்து ஆல் இண்டியா கேம்ப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண வச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணதுனால எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், என் குழந்தைங்களும் நல்லா ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இது போக பாரத் கௌசன் ரைட்ஸ் அதுல வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் இது அது மூமெண்ட், அதுல வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வரும். கோல்டன் ஆரோன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட்லாம் கொடுத்தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதுல. ஸோ அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி குழந்தைங்களுக்கு கோல்டன் ஆரோ அவார்ட்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு நிறைய பண்ண போவேன். கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஒரு சர்வீஸ் மைண்ட் வரணும், அவங்க வந்து சேரிட்டி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் நிறைய ஓல்ட் ஏஜ் ஹோம் அடிக்கடி குழந்தைங்களை கூட்டிட்டு போவேன். அப்புறம் வந்து பக்கத்துல இருக்க பஞ்சாயத்து யூனிட்ஸ் அதுக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ணுவேன். ஓல்ட் ஏஜ் ஹோம்ல எல்லாம் போய் குழந்தைங்களை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் அந்த வயசான தாத்தா பாட்டிக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய வேல்யூஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து படிப்போட சேர்த்து நிறைய வேல்யூஸும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் இந்த வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு மீனிங் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எவ்வளவு படிக்க வச்சாலும் எவ்வளவு பாடம் நடத்தினாலும் கடைசியில குழந்தைங்க ஒரு நல்ல சிட்டிசனா வரணுங்கிறதா என்னோட எய்ம். ஸோ அதுக்காண்டிதான் இந்த நெட்வொர்க் எடுத்து என்னோட என்னன்னா
1: இப்ப மாணவர்களோட முன்னேற்றத்துக்காக நீங்க நிறைய வழிமுறைகளை வந்து பின்பற்றீங்க, அதற்கான நிறைய பங்களிப்பு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்ப மாணவர்களை வந்து நிறைய ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் நீங்க எடுத்திருக்கீங்க. அப்படி நீங்க புதுமையான கற்பித்தல் முறைகள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கீங்களா?
0: புதுமையான கற்பித்த முறைகள் அப்படின்னாக்கா டீச்சிங் மெத்தட் தானே. டீச்சிங் வந்து நான் வந்து நிறைய எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா மேக்சிமம் வந்து சாங்ஸ் மியூசிக் மூமெண்ட், ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு வந்து ஜாய்ஃபுல்லா நடத்தணும். ஓகே, இனோவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஜாய்ஃபுல் டீச்சிங் தான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். எப்படி குழந்தைக்கு வந்து

0: விளையாட்டோட சேர்த்து நம்ம படிப்பையும் அப்படியே ஊட்டி விடுறோம் அப்படிங்கறத நான் பார்ப்பேன். ஸோ என்னோட ஸ்கூல்ல வந்து நீங்க ஒவ்வொரு இடத்தையும் பாத்தீங்கன்னா சில ஏரியாஸ்ல எல்லாம் வந்து கேம்ஸோடயே சேர்த்து, அதாவது விளையாண்டுகிட்டே குழந்தைங்க வந்து எப்படி படிப்பை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன கேம் கார்னர்ஸ்னு நிறைய இடத்துல போட்டுச்சு. ஸோ இது வந்து என்னோட கம்ப்ளீட்லி இன்னோவேட்டிவ் ஐடியா என்னோட ஸ்கூல்ல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரூம்க்கு கூட்டிட்டு போனா கூட குழந்தைங்க ஒரு விளையாட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அந்த விளையாடும் போதே அந்த குழந்தைங்க வந்து நிறைய லாங்குவேஜ் பில்டிங் நடந்துட்டு இருக்கும், நிறைய கான்செப்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோட ஸ்கூல்ல நான் பண்ணிருக்கேன்.
1: இப்ப குழந்தைங்களுக்காக நிறைய புதுமையான கற்பித்தல் முறைகளையும் நீங்க வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப ஆசிரியர் பணியில வந்து நிறைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். அதுல முக்கியமா வந்து மாணவர்களை மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கான திறமைகளை ஊக்குவித்து அவங்களோட கற்பித்தல் திறனையும் அதிகரிக்கணும் அப்படின்றதான் முக்கிய நோக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்ப மாணவர்களோட இந்த திறனை ஊக்குவிக்கணும் அப்படின் போது நீங்க என்னென்னலாம் செய்யறீங்க?
0: என்ன பொறுத்த வந்து நம்ம கிளாஸ்ல ஒரு 40 குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 40 குழந்தைங்களும் வந்து டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸோட இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ட்ரீம்ஸோட இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ என்னோட மெயின் எய்ம் என்ன, நான் அவங்கள மோட்டிவேட் பண்றது எல்லா குழந்தையும் நான் வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒவ்வொரு குழந்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களோட ட்ரீம்ஸை நான் புரிஞ்சுக்கணும், அவங்களோட சேலஞ்சை நான் புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன பெஸ்டா இருக்குதோ அதை நான் வந்து ஷார்பன் பண்ணி அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதுக்காண்டி நான் என்ன அவங்களுக்கு எதுன்னு அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா பண்றானோ நல்லா பண்றானோ அதை நான் மோட்டிவேட் பண்ணி முன்ன அந்த ஸ்கில்ல வந்து ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த ஏரியால அந்த குழந்தை நல்லா இருக்கான், அந்த ஸ்கில்ல அந்த குழந்தை நல்லா இருக்கிறான்னா நிச்சயமா அந்த குழந்தை ஃபியூச்சர்லயும் அதே வந்து நல்லா பண்ணுவான் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் மோட்டிவேட்டடா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் என்னோட மெயின், குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குழந்தையோட சேலஞ்சை புரிஞ்சு குழந்தையோட ட்ரீமை புரிஞ்சு அவனுக்கு என்ன தேவையோ நான்.
1: இப்ப நீங்க கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் வந்து இந்த ஆசிரியர் பணியில இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா என்னவா இருக்கும்?
0: மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இன்னைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குங்கிற செய்தி வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அதுதான் பெரிய விஷயம், என்னோட மறக்க முடியாதது இப்போதைக்கு. பட் நீங்க என்னோட டீச்சிங் கெரியர்ல மறக்க முடியாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இன்சிடென்ட் கிடையாது, நிறைய சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் நான் இன்னமும் அதை மறக்கல. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நான் என்னன்னா என் குழந்தை வந்து பாடம் நடத்தினதுக்கு அப்புறம் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க பாருங்க, மேடம் நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது இது இப்படி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தது அப்படியே பண்ணுவாங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. நான் நிறைய குழந்தைங்களை சின்ன பிள்ளைகளாம் டீச்சரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு காம்படிஷன் ரெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்க வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு வந்து தெரிஞ்சு உள்ள டீச்சர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து அப்படியே அம்முதா உன்னை உரிச்சு வச்ச மாதிரியே பேசுறான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, நம்மளால அந்த அளவுக்கு குழந்தை வந்து ரீச் அவுட் பண்ண முடியுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய இடத்துல சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கு, அதெல்லாம் மறக்க முடியல. மறக்க முடியலங்கிறது வந்து என்னோட ஹோல் லைஃப் கெரியர் டீச்சிங் ஜேர்னி, என்னால மறக்கவே முடியாது.
1: இப்ப உங்களோட மறக்க முடியாத அனுபவங்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. அதே மாதிரி இப்ப மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட எதிர்பார்க்கிறது அப்படின்னு பாக்கும்போது நல்ல கற்பித்தல் திறன் அவங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறது மாணவர்கள்ட்ட இருந்து நல்லா அவங்க வந்து படிச்சு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போகணும், அதே சமயம் நல்ல பண்புகளோடையும் ஒழுக்கத்தோடையும் அவங்க வளரணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மாணவர்களுக்கு, ஏன்னா எல்லாருமே சிறு சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்றீங்க, அவங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்க எப்படி சொல்லி கொடுக்குறீங்க?
0: அதாவது வந்து மேடம், நம்ம வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நல்ல சிட்டிசனா வரணும், நல்ல சிட்டிசனா வரணுங்கிறது வந்து படிப்பு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, படிப்பு கூட நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தான் அவங்களை வந்து ஒரு நல்ல சிட்டிசனா இருக்குது. ஸோ இது வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு வர்றேன் அப்படின்னா நிறைய வேல்யூஸ் ஆகும், நிறைய ஸ்டோரி டெல்லிங். எங்களுக்கு வந்து ஸ்கூல்லே அசம்பிளி ப்ரோக்ராம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அந்த காலையில இருக்கிற மார்னிங் அசம்பிளிலே வந்து நிறைய வேல்யூ பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டே இருப்போம், இப்படி பண்ணா இப்படி நடக்கும், இப்படி பண்ணா இப்படி நடக்கும், நல்லா இருக்கணும், நீ குப்பை போடக்கூடாது, தன்னுடைய கிளாஸ் ரூம் நீயா தான் கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நான் எடுத்துகிட்டே இருக்கேன் மேடம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறதுனால குழந்தை வந்து ஸ்கூல்ல மட்டும் அந்த மாதிரி செயல்படாது, திரும்பி மறுபடியும் சொசைட்டில போய் அவங்க வீட்டுல அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அதே மாதிரி அது வந்து இட் வில் ரீச் அவுட் டு சொசைட்டி. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சின்ன குழந்தைங்களே தான் நம்ம இதை வந்து ஆரம்பிக்கணும் வேல்யூ பில்டிங். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து நான் எப்பவுமே ரெகுலரா அசம்பிளி ப்ரோக்ராம்லயோ இல்லை என்னோட கிளாஸ் ரூம் டீச்சிங்லயோ இல்ல மற்ற

0: டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்து அவங்களோட டீச்சிங் லைன் அவங்களோட கிளாஸ் ரூம் டீச்சிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
1: இப்போ ஒரு ஆசிரியரா இந்த காலகட்டத்துல இருக்கிற மாணவர்கள் சந்திக்கிற சவால்களை அவங்க எப்படி தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க?
0: இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சேலஞ்ச் தான். எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் வருது. ஒரு சில பிள்ளைங்களாம் தப்பான முடிவு எடுக்கிறாங்க, பியர் ப்ரெஷர் நிறைய ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸோட ரோல் இதுல நிறைய இருக்கு மேடம். டீச்சர்ஸ் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் பேசுறதுக்குரிய சான்ஸ் கொடுக்கணும். பிளஸ் அவங்க பேசுறத நம்ம நல்லா கேட்கணும். நிறைய இஷ்யூஸ் எதனால வருது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குரிய போரமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய படிப்புல ப்ரெஷர் இருக்குது, பேரண்டல் ப்ரெஷர் இருக்குது, பியர் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அவன் எங்க போய் சொல்லுவான்? ஒவ்வொரு டீச்சரும் கொஞ்சம் டைம் எடுத்து குழந்தைகளை வந்து நல்லா கேட்கணும். யூ ஷுட் லிசன். அவங்க வந்து நல்லா குழந்தை என்ன சொல்றாங்கிறத ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து கேட்கணும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவைன்னு. அண்ட் அபவ் ஆல் டீச்சர்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்ப வர்ற டெக்னாலஜி, இப்ப வர்ற மீடியா, இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் ஈக்குவலா அப்டேட் ஆனாதான் குழந்தைங்களோட இதுக்கு ரீச் அவுட் ஆக முடியும். குழந்தைங்களை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க வந்து சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் அதே சமயத்துல குழந்தைங்க வந்து ஒரு கான்பிடென்டா இருக்கணும். பிளஸ் அவங்களோட விஷயங்கள் என்னவோ, ப்ராப்ளம்ஸ் என்னவோ, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கணும். அண்ட் அவங்க வந்து தே ஷுட் ட்ரஸ்ட் தேர் பேரண்ட்ஸ். நிறைய குழந்தைங்க பார்த்துருக்கேன், ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கறத ஷேர் பண்ணணும். அவங்க டீச்சர்ஸ் என்ன நடக்குதுங்கிறத ஷேர் பண்ணணும். ஈவன் இன் சம் ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். எந்த ஒரு சேலஞ்சையும் ஃபேஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்குரிய சொல்யூஷன் கட்டாயமா இருக்குது. ஆல் தட் தி சைல்ட் நீட் டு டூ இஸ் தே ஷுட் டிஸ்கஸ் வித் தி ரைட் பர்சன்.
1: இப்ப முக்கியமா நீங்க சொல்லும் போது பெற்றோர்களோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம் மாணவர்களோட இந்த வளமையான முன்னேற்றத்துக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதே சமயம் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான ஒத்துழைப்பு அப்படின்றது மாணவர்களோட வளர்ச்சிக்கு இன்னும் எந்த அளவுக்கு முக்கியம்?
0: ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம். ஆக்சுவலி ஒவ்வொரு பிடி மீட்டிங் கண்டக்ட் பண்ணும் போதும் இதை பத்தி நிறைய பேசணும். அதாவது பேரண்ட் வந்து வீட்டுல இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் வந்து ஸ்கூல்ல இருக்கிறாங்க. பட் டீச்சர்ஸ் வந்து செகண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது 100% வாசணும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் நாட் டோட்டலி 6 hours. ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 hours 10 minutes அந்த மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்க இருப்பாங்க. பட் பேசிக்கா வீட்டில் வளர்றது வந்து குழந்தைங்க வந்து நிறைய டைம் வந்து அவங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க எப்படிப்பட்ட வீட்டு சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல அம்மா அப்பா எப்படி பேசுறாங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா குழந்தைக்கு தெரியும். ஓகே, அண்ட் அதை வந்து குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல வந்து ஷேர் பண்ற ஆள் வந்து அவங்களோட டீச்சரா தான் இருக்கும். என்னைக்கு அஸ் எ டீச்சர் நல்லா தெரியும் குழந்தையோட வீட்டுல எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இந்த பேரண்ட்ஸோட ரோல் வந்து மிக மிக இம்பார்ட்டன்டான ரோல். நம்ம என்ன நர்ச்சர் பண்றோமோ, நம்ம என்ன மாதிரி அட்மாஸ்பியர் வீட்டுல குழந்தைக்கு கொடுக்குறோமோ அந்த சூழ்நிலை தான் குழந்தை வளரும். அதே மாதிரி டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க, வேல்யூ பில்டிங் பண்றாங்க, அது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலுமே பேரண்டோட ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன், அவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல டீச்சரோட போனாதான் இன்றைய காலத்துல வந்து குழந்தைங்களை வந்து நம்ம ஒரு நல்ல வழிக்கு கூட்டிட்டு போலாம், நல்ல ப்ராக்ரஸ் பண்ண வைக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன இது எப்பவுமே அனெக்டோட் வந்து எப்பவுமே வந்து என்னோட மீட்டிங் சொல்லுவேன். என்ன அப்படின்னாக்கா, ஒரு குழந்தையோட லைஃப் வந்து ஒரு ட்ரைசைக்கிள் மாதிரி. அதாவது அந்த ட்ரைசைக்கிள் வந்து ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்கன்னா அது குழந்தை, பின்னாடி இருக்கிற ரெண்டு பேக் வீல் வந்து ஒரு வீல் வந்து பேரண்ட், இன்னொரு வீல் வந்து டீச்சர்னு சொல்லலாம். இந்த பேரண்ட்டும் டீச்சரும் பேக் வீல் ரெண்டுமே பேலன்ஸ்டா போனுச்சுன்னா குழந்தைய நம்ம பிஷ் பண்ணிட்டு அழகா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போலாம் அவனோட லட்சியத்துக்கு. இது வந்து டோட்டல் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா இன்றைய சூழ்நிலையில நம்மளோட குழந்தைங்க வந்து நல்லா கொண்டு வரலாம். இது பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் குழந்தையோட டெவலப்மெண்ட்.
1: அதாவது நிறைய பங்களிப்பு வந்து பெற்றோர்களுக்கும் இருக்கணும், அதே சமயம் ஆசிரியரோட ஒத்துழைப்பும் இந்த மாணவர்களோட வளர்ச்சிக்கு இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து இந்த வருடத்திற்கான தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க, அது மதுரையை சேர்ந்த எங்களுக்கும் ஒரு பெருமையா தான் இருந்தது. இந்த சாதனைக்கு பின்னால உங்களுக்கு உறுதுணையா இருந்தவர்களை நீங்க சொல்லலாம்.
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி என்னை வாழ்த்துக்கு. இந்த சக்சஸ்க்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க மேம். இந்த அவார்டே வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா தான் எனக்கு கொடுத்த வேல்யூ, எனக்கு கொடுத்த எஜுகேஷன், அதுலதான் நான் வந்து ஒர்க் ஒர்க்

0: ஒர்க் மீறி எதுவுமே கிடையாது. என்னோட ப்ரொஃபஷன், என்னோட ஸ்கூல், என்னோட பேஷன், இதுதான் நான் எப்பவுமே பார்த்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபேமிலின்னு வரும்போது என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குட்டி குழந்தை திருப்பண்ணியும், என்னோட சிஸ்டர்ஸ், என் சிஸ்டர் ஃபேமிலி எல்லாருமே, என்னோட ஓன் ஃபேமிலியில இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல எல்லாரோட சப்போர்ட் இருந்துதான் நான் பண்ணிருக்கேன். அது போக என்னோட ஆர்கனைசேஷன்ல எல்லா டாப் ஆபீசர்ஸ்ல இருந்து என்னோட பிரின்சிபல் வரைக்கும், என்னோட டெபுட்டி கமிஷனர் டாக்டர் செந்தில்குமார், என்னோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மேடம் மிஸ்ஸஸ் லினி முல்லர், என்னோட பிரின்சிபல் லட்சுமி நாராயணன், இது போக நிறைய பிரின்சிபல்ஸ் கீழே நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாரும், நிறைய கலீக்ஸ், நிறைய டீச்சர்ஸ், அவங்க கீழே நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இது வந்து நான் மட்டும் சக்சீட் பண்ணி வாங்கின ஒரு விருது கிடையாது. இதுக்கு பின்னாடி எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. ஏன்னா நான் ஒரு டீச்சரா இருக்கும்போது என்னோட ஒர்க்குக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களோ, என்னோட சக டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதுதான். நான் ஹெச்எம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கீழே ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட பிரின்சிபல்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட ஆஃபீஸர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, அது எல்லாமே இதுல இருக்குது. ஸோ எல்லாரோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லதான் இந்த சக்சஸ் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இது எல்லாத்தோடையும் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து என்னோட குழந்தைங்க தான் மேம். அவங்களுக்கு நான் செஞ்சதுதான் எனக்கு வந்து பிக்கெஸ்ட் சாட்டிஸ்பேக்ஷன். எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அல்டிமேட்லி அந்த குழந்தைங்க ரெசிப்ரோகேட் பண்ணதுதான் என்னோட பிக்கெஸ்ட் சக்சஸ். இந்த தருணத்துல எனக்கு பாடம் நடத்த என்னோட டீச்சர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா எப்பவுமே அது எனக்கு உண்டு. டீச்சர்ஸ் வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நடத்தின ஒவ்வொரு டீச்சருக்கும் பிரணாம் அதான் சொல்லணும்.
1: இப்ப தேசிய அளவுல விருது பெற்றதுக்கு அப்புறம் உங்களோட பொறுப்பு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா?
0: என்னோட பொறுப்பு வந்து நிச்சயமா அதிகரிச்சிருக்குது. நான் வந்து இதை ஒரு பெருமையா, ஒரு ஹானர்டா ஃபீல் பண்ணாலும் இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. அண்ட் இதை வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்டாப்பா எடுத்துக்கவே இல்லை. இதை வந்து நான் ஒரு ஃபர்தர் நியூ ஜேர்னிக்காண்டி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் எடுத்துக்கிறேன். இன்னும் நிறைய பண்ணணும் குழந்தைங்களுக்கு, இன்னும் நிறைய செய்யணும், இன்னும் நிறைய புதுமையா நிறைய குழந்தைங்களுக்கு செய்யணும், செஞ்சு அந்த ஆனந்தத்தை வந்து குழந்தைங்க மூஞ்சில நான் பார்க்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை. அதை கண்டிப்பா பண்ணுவேன் மேம்.
1: இப்ப கல்வித்துறையில நீங்க நிறைய சாதனைகளை இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. அதே சமயம் இன்னும் என்னென்ன சாதிக்க நீங்க விரும்புறீங்க? உங்களோட எதிர்கால பயணம் இப்படி பயணிக்க காத்துட்டு இருக்கு?
0: இன்னும் எதிர்கால பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து என்னோட ஸ்கூல், என்னோட சரௌண்டிங் ஸ்கூல், என்னோட சின்ன சொசைட்டி, அதாவது ஸ்கூல் சரௌண்டிங் இருக்கிற சின்ன லொக்காலிட்டி, அது வரைக்கும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் பார்க்க போறது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா பாக்கலான்னு இருக்கிறேன். இன்னும் ஒரு ப்ராடர் ஏரியாவை கவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் வீல இருக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். பிளஸ் விமன் செக்டார்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எஜுகேஷன் கொடுத்து இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவுமே நான் எப்படி பண்ணணும்னா, நானா இறங்கி நானா போய் பண்ணணும் இல்லை, என் குழந்தைங்களோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ண முடியும். இப்போ என்சிசி கேடட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து விமன் எம்பவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதா என்னோட இதுல இருக்குது. நிச்சயமா பண்ணுவேன். அதுக்குரிய பிளானிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி சூன் ஐ வில் ஸ்டார்ட்.
1: ஒரு நல்ல ஆசிரியரா நீங்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையா நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஆசிரியர் தினத்தை நம்ம இப்ப கொண்டாடி முடிச்சிருக்கோம், அந்த தருணத்துல நாம வந்து இத பத்தி சொல்லும் போது மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான அந்த பணி அப்படின்றது எப்படி இருக்கணும்?
0: இளம் ஆசிரியர்களுக்கு நான் கூறக்கூடியது வந்து என்னன்னா மேடம், நான் இப்ப வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த இதை நான் டீச்சிங்க வந்து நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷன் நம்ம வந்து படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு எதுவுமே நம்மளுக்கு இன்ஜினியரிங் போறோம் இல்ல கிராஜுவேஷன் போறோம் இல்ல ஏதோ ஒரு டிகிரிக்கு போறோம், அப்புறம் நம்ம ஒரு வேலையை தேடி போவோம். இந்த வேலையில எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, சரிவா பிஎட் பண்ணலாம், டீச்சிங் ப்ரொஃபஷன்ல போய்க்கலாம். அப்படிதான் நிறைய பேர் நான் வந்ததை நான் பார்த்துருக்கேன். பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டீச்சிங்ல வந்து பேஷனோட வரமாட்டாங்க. அந்த ஆசையோட நம்ம பண்ணணும், டீச்சிங் பண்ணி ரொம்ப ஆர்வமா வர முடியும். ஓகே, அப்படி நீங்க வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க அதை வந்து உங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா கிடைச்சாலும், அது ஒரு சாய்ஸா கிடைச்சாலும், அதை வந்து ஒரு பேஷனா எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி எவ்வளவு நல்லா அவுட்புட் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். டீச்சிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்காம ஒரு பேஷனா எடுத்து ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி எல்லாருமே அந்த ரூட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்றது என்னன்னா, டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன். அது வந்து எல்லா ப்ரொஃபஷனையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அதை வந்து நீங்க எல்லாருமே பேஷனோட செஞ்சு என்ஜாய் பண்ணணும்.
1: இன்னைக்கு உண்மையாவே உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவருடன் எங்களோட இந்த நேர்முகம் அமைந்தது அப்படின்னு நினைக்கும் போது

0: உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கு. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் மேன்மேலும் இந்த ஆசிரியர் பணி உங்களுக்கு மேன்மேலும் நிறைய விருதுகளையும் அங்கீகாரங்களையும் கொடுக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடும் வணக்கங்களோடும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.
1: நன்றி மேம்.
2: இதுவரை 2026 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளி ஆசிரியை அமுதா ஜனார்த்தனன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் RP பரிமளா தேவி.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் செப்டம்பர் மாதம் 9 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர்

0: 9ஆம் தேதியான இன்று இமயமலை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இமயமலை சூழல் மண்டலத்தின் பாதுகாப்பு மற்றும் சூழலியல் விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் உத்தராகண்டில் பெருமளவு முன்னெடுக்கப்படுகிறது. சர்வதேச சுடோகு தினமும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.
1: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் சர்வசுகந்தி குறித்த தகவல்கள் ஒரு சில துளிகள். ஒரே செடியில் இத்தனை மசாலா வாசனைகளா என்று ஆச்சரியப்படுத்தும் ஒரு மரம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்முடைய சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு மசாலாவுக்கும் தனித்தனி வாசனையும் சுவையும் உண்டு. ஆனால் ஒரே மரத்தின் இலை அல்லது காயில் பல மசாலாக்களின் வாசனையை உணர முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மரம்தான் சர்வசு.

சமையலறையில் இருக்கும் ஒவ்வொரு மசாலாவுக்கும் தனித்தனி வாசனையும் சுவையும் உண்டு. ஆனால் ஒரே மரத்தின் இலை அல்லது காயில் பல மசாலாக்களின் வாசனையை உணர முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மரம்தான் சர்வசுகந்தி. ஆங்கிலத்தில் இதை ஆல் ஸ்பைஸ் என்று அழைக்கிறார்கள். ஜமைக்கா, மத்திய அமெரிக்கா மற்றும் தெற்கு மெக்சிகோ பகுதிகளை தாயகமாக கொண்ட இந்த மரம் வெப்பமான பல நாடுகளில் தற்போது வளர்க்கப்படுகிறதாம். சர்வசுகந்தி என்ற பெயருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை பத்தி தெரிஞ்சு போமா? இதன் காயை நுகரும் போது அல்லது பயன்படுத்தும் போது லவங்கப்பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் போன்ற பல மசாலாக்களின் கலந்த வாசனையை நினைவுபடுத்துமாம். அதனால்தான் ஆங்கிலத்தில் இதற்கு ஆல் ஸ்பைஸ், அதாவது அனைத்து மசாலாக்களின் மனமும் கலந்தது என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இது ஒரு சிறிய செடி மட்டுமல்ல, நல்ல உயரத்திற்கு வளரக்கூடிய பசுமையான மரம். இதன் இலைகள் தடிமனாகவும் நறுமணம் கொண்டதாகவும் இருக்குமாம். இதில் சிறிய வெள்ளி நிற மலர்கள் பூத்து பின்னர் உருவாகும் பச்சை நிற காய்கள் பழுத்ததும் கருமை நிறமாக மாறும். இந்த காய்களை தான் உலர்த்தி ஆல் ஸ்பைஸ் என்ற மசாலாவாக பயன்படுத்துகிறார்களாம். சமையலில் இதன் பயன்பாடும் சுவாரஸ்யமானது என்றே சொல்லலாம். இறைச்சி வகைகள், குழம்புகள், ஊறுகாய், மசாலா கலவைகள் போன்றவற்றில் இது மனத்தையும் சுவையையும் அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறதோடு மட்டுமல்லாமல் சில நாடுகளில் கேக் மற்றும் இனிப்பு வகைகளிலும் பயன்படுத்துகிறார்களாம். அது மட்டுமல்ல, இந்த மரத்தின் இலைகளும் நறுமணம் கொண்டதாக இருப்பதால் இது உணவுகளில் மணம் சேர்க்கவும் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஊர்ல நமக்கு பிரியாணி வாசனை வந்தாலே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு வாசனையால் சமையலை கவரும் மரம் என்று இந்த சர்வசுகந்தியை சொல்லலாம். ஒரே மரத்தில் இத்தனை மசாலாக்களின் வாசனையை உணர வைக்கும் இந்த அதிசய மரத்திற்கு சர்வசுகந்தி என்ற பெயர் பொருத்தமானது. இயற்கை ஒவ்வொரு செடியிலும் நமக்காக ஒரு சுவாரஸ்யத்தை ஒளித்து வைத்திருக்கிறது. அந்த வகையில் பல மசாலாக்களின் மனத்தை ஒரே இடத்தில் தாங்கி நிற்கும் சர்வசுகந்தி மரமும் இயற்கையின் அதிசயமே.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் ஆரோக்கிய உணவு, இதில் கருப்பு கவுனி களி செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கருப்பு கவுனி களி ரெடி மிக்ஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். கருப்பு கவுனி அரிசி வந்து 1 கிலோ எடுத்துக்கணும். நல்லா கழுவி 5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை இருத்துட்டு நம்ம வெயில நல்லா காய வைக்கணும். அதே அளவு 1 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துடணும். எடுத்து அதையுமே ஒரு பொன்னிறமா வறுக்கணும். நம்ம அந்த காய போட்ட அரிசி 1 டே ஃபுல்லா வந்து நல்லா காய வச்சுக்கலாம். அந்த அரிசியையும் நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கருப்பு உளுந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம ரைஸ் மில்ல போய் திரிக்கணும். திரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 100 களி மிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 100 கருப்பட்டி தேவை, 25 நல்லெண்ணெய் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாவை வந்து 250 தண்ணி ஊத்தலாம். தண்ணி ஊத்தி நல்லா பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்புல வச்சுட்டு அதை வந்து நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சி அது வெந்துருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம கையில தண்ணிய தொட்டு நம்ம மாவை தொட்டு பாத்துட்டோம்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த அடுப்புல வந்து நம்ம கருப்பட்டி பாலை காய்ச்சணும். லைட்டா 2 மடங்கு தண்ணி ஊத்தி கருப்பட்டி பால் காய்ச்சி வெந்த களி மாவுல இதை ஊத்தி கொஞ்ச நேரம் கிண்டும்னா நல்லா களி நல்லா கட்டி ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் வந்து கீழே இறக்கும் போதுல ஒரு 25 நல்லெண்ணெய் நம்ம ஊத்த சொன்னேன், அதை ஊத்தி நீங்க கீழே இறக்கி சாப்பிட்டீங்கன்னா கருப்பு கவுனி களி மிக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.
0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையொட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நல்லாட்சிக்கு ஈடான அறிவுசார் திறன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் சமஸ்கிருத மேற்கோளை பகிர்ந்துள்ள பிரதமர், அறிவுத்திறன் ஞானத்தையும் வளத்தையும் முன்னெடுத்து சென்று மகிழ்ச்சியையும் சுய மரியாதையையும் உறுதி செய்வதாக எடுத்துரைத்தார். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஆளுமையுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க இன்றியமையா பங்காற்றும் என்று மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், ஊட்டச்சத்து இயக்கம் தாய் செய் ஆரோக்கியத்தையும் குடும்பங்களின் வளத்தையும் உறுதி செய்வதாக கூறினார். சமச்சீரான ஊட்டச்சத்தே வளமான தேசத்தின் வலுவான அடித்தளம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொதுப்பணியை எடுத்துரைக்கும் வகையில் பிஜேபி சார்பில் வரும் 17 தேதி மக்கள் நல சேவை இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிராமங்களையும் நகர்ப்புறங்களையும் இணைத்து பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஜோதி கலச யாத்திரை நடைபெறும் என்றார். தமிழ்நாட்டில் மதுராந்தகம் தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16 தேதி கடைசி நாளாகும். வரும் 17 தேதி அவை பரிசீலிக்கப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9 தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகத்தில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் அலுவலரின் உத்தரவிற்கு ஏற்ப 9 மேற்பட்ட பறக்கும் படை வாகனங்களும் கண்காணிப்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் புதுச்சேரியில் தலா 1 தொகுதிக்கும் அடுத்த மாதம் 6 தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தத்தன்சாவடி தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் தொழில் உற்பத்தி முதலீடு வாய்ப்புகள் குறித்து மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கசகஸ்தான் வர்த்தக துணை அமைச்சர் ஐத்தாருடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். அந்நாட்டின் உயர்நிலை வர்த்தக குழுவினரை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தில் கசகஸ்தான் நாட்டின் முதலீடுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளின் பார்வையாளர்களுக்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளை காண வருபவர்கள் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையும் அனுமதிக்கப்படுவர் என்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தவும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இந்நடவடிக்கை என்றார். மருத்துவமனைகளுக்கு பிளாஸ்டிக் பைகளில் உணவுப் பொருட்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: உள்நோயாளிகள் அனைவருக்கும் மருத்துவமனையிலே நாங்க உணவு கொடுக்கிறோம். அதுக்காக ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு நம்மளே பிளேட்ஸோட நம்ம சர்வ் பண்ற மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க போறோம். இனிமேல் வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு உள்நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க கூட ஒரு அட்டண்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு மக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.
0: இதனிடையே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை வரும் 25ஆம் தேதி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் அதிக எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கதர் மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். காட்பாடியில் உள்ள விளையாட்டு மைதானம் செல்லும் வழியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளிடையே பேசிய அவர், உடல் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் பேணி காக்க வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளில் மாணாக்கர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளின் கீழ் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இதனை துவக்கி வைத்தார். அரியலூர், கடலூர், திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இப்போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. தமிழக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் தொடங்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 50 கோடி ரூபாய் நிதி உதவியை கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்றார். நாகர்கோவிலில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திட்டம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். முன்னதாக முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறை சார்பில் கற்றிடு சுற்றிடு திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியைச் சேர்ந்த 55 அரசு பள்ளி மாணாக்கர் பெங்களூர் இஸ்ரோ மையத்தை பார்வையிட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் மாணவியும் தங்களது அனுபவங்களை செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில்,
2: தமிழ் தேர்வு இந்த 3 தேர்வுகள்லயும் வெற்றி பெற்ற மாணவர்களை நம்ம தேர்ந்தெடுத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளை அவங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ டைரக்ட் லேர்னிங்க நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பெங்களூருக்கு 2 நாள் எக்ஸ்போஷர் விசிட் அழைத்து சென்று இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இந்த பெங்களூர் எக்ஸ்போஷர் விசிட்ல 2 முக்கியமான இடங்களை பார்ப்பதற்கு மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
3: என் பேரு ஆலியா, நான் என்ன தூத்துக்குடி கலெக்டர் வந்து எங்களுக்கு பெங்களூர்ல யுஆர்எஸ்சிக்கும் விஸ்வேஸ்வரய்யா மியூசியத்துக்கும் கூட்டு போனாங்க. நாங்க அங்க போய் நிறைய சந்திராயன் 1, 2, 3 மங்கள்யான் இதெல்லாம் ஆதித்யா L1 இதெல்லாம் எங்க லேண்ட் பண்ணாங்க, எப்படி லேண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
0: நேபாள பெருவெள்ளத்தை தொடர்ந்து காட்மாண்டு சென்றுள்ள இந்திய தடயவியல் குழு இதுவரை 1400க்கும் மேற்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை சேகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இதுவரை 378 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே அங்குள்ள சுரங்கத்தில் உள்ள தண்ணீரையும் சேற்றையும் அகற்றி தேடுதல் பணிகளை இந்திய கூட்டு தொழில்நுட்ப குழு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. இப்பணிகள் இன்னும் 2 நாட்களில் முடிவடையும் என தெரிகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் ஊர்வலத்திற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் போன்றவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விக்

0: பன்சோத் தன்வி சர்மா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். பிரான்ஸ் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஸ்வீடனின் ஆலிவர் ஜொஹன்சன் இணை இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூகத்தில் நல்லிணக்கத்துடன் வாழும் கலையை அறிவுத்திறன் பயிற்றுவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பிளாஸ்டிக் பைகளை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு கூடுதல் தரத்துடனும் எண்ணிக்கையிலும் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கதர்த்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55:30 ஆகாஷ்வாணி சென்னை.
2: சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இலக்கியம் பேசுவோம்.
3: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம், அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
4: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
5: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
6: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை எழுதுறேன்.

0: BRICS finance ministers and central bank governors meeting kicks off in Mumbai. Ministry of Women and Child Development National Nutrition Month launched in Varanasi. BJP to launch month-long Seva Sankalp Abhiyan from 17th of this month to mark 25 years of Prime Minister Narendra Modi in public life. Forecast of heavy rain over eastern and northeastern states for next 24 hours. And in US Open tennis, Ben Shelton enters men's singles semi-final, beating defending champion Carlos Alcaraz. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி சென்னை 2:40 வரை துறைகானம் கேட்கலாம். முதலில் பாய்ஸ் திரைப்படத்தில் கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர்

0: டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். சாமி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் ஹரிஹரன் மகன்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்கள். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் லைஃபை பேலன்ஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ்ல நீங்கள் அச்சீவ் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. இதில் உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இன்னைக்கு ஆஸ்பைரிங் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டில் விளையாடணும்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்காமடேட் பண்ணிக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
3: என்னோட பேரண்ட்ஸ் தான் எனக்கு என்னோட நம்பர் ஒன் சப்போர்ட்டர்ஸ். என்னை வந்து அப்பா வந்து என்னை எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க. என்னை வந்து ட்ரைனிங்கில் போய் விடுறது, அங்கேயிருந்து பார்த்துக்கிட்டு திரும்பி வந்து வீட்டில் விடுற அளவுக்கு அப்பா வந்து என்ன ரொம்ப பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து எல்லா ஆன்லைன் இது இப்போ என்ட்ரி போடுறது, நம்ம எடிட் பண்ணுற வேலை எல்லாமே அம்மா பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் மிஸ் பண்ணனா கூட அம்மா வந்து சொல்லுவாங்க. அப்புறம் ஈவெண்ட் டைமில் வந்து பண்ணும் போது ரெண்டு பேரும் எந்த ஈவெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அங்கே வந்து நான் ஒழுங்காக பண்ணலனாலும் பரவாயில்ல வந்து நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சப்போர்ட்டர்ஸ். மெயினாக இவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அச்சீவ் பண்ணால் ரொம்ப ஆசையாக விரும்பி ரொம்ப பார்ப்பாங்க. எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலி பார்க்குறாங்கன்னு. யாரும் இப்போ வரைக்கும் எபிசோட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் ஃபேமிலியில். இப்போ மற்ற அத்லீட்ஸோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். ஏன்னா 100% சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் இருக்கிற அத்லீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசிப்ளின்டாக இருப்பாங்க, மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வராது. ஸோ ஸ்டடீஸும் அவங்க பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு அத்லீட் வந்து இப்போ ரெண்டுத்தையும் அவங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. பீப்புள் வந்து அதை எதுவும் சொல்ல முடியாது, ஸ்டடீஸ் இருக்குது இல்லை எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ நல்லா பண்ணுற அத்லீட்ஸ் இப்போ ஒழுங்காக ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா எல்லா ஊர்லேயும் வந்து SGIT அவங்க வந்து ஒரு ஹாஸ்டல் வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கோச்சஸ்ன்னு செப்பரேட்டாக இது பண்ணி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் போய் அங்கே கூட அவங்கள ஜாயின் பண்ண வச்சா கூட அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து இதே அவங்க பேரண்ட்ஸ் வந்து வரி பண்ண வேணாம், நம்ம புள்ள வந்து ஏதாச்சும் பண்ணுறாங்களா இல்லையா, ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணுறாங்களா, அந்த வரியே வேணாம். ஏன்னா அங்கே இருக்க கோச்சஸே வந்து இவங்களை நல்லா வந்து ட்ரைனிங் பண்ண வச்சு 100% பர்ஃபார்மன்ஸுன்னு ஒரு இது வந்து பண்ண வைப்பாங்க.
2: ஓகே, அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த கேம்னு எடுத்துக்கும்போது, இந்த ட்ரிபிள் ஜம்ப்னு எடுத்துக்கும்போது இதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது? ஒரு என்ட்ரி லெவல் பிளேயர் வந்து அத்லெட் வந்து எந்த லெவலில் என்ட்ரு ஆகணும், டில் அவங்க வந்து இந்த கேம்லேருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
3: ஸோ ஆக்சுவலி வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இன்ஜுரி ரொம்ப ஜாஸ்தியாக வரும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஈவெண்ட் அது. அதனாலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 இருக்கிற வரைக்கும் உங்களால் ட்ரிபிள் ஜம்ப் அந்த ஈவெண்ட்டே அவங்களுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணல. 20 வந்ததுக்கப்புறம் தான் ட்ரிபிள் ஜம்ப் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாடி அந்த டைம் இன்னும் அந்த ட்ரிபிள் ஜம்ப்புக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகலன்னு சொல்லிட்டு வீக்காக இருக்கும், இன்ஜுரி ஜாஸ்தி ஆகிடும் சொல்லிட்டு ஒரு ஓல்டர் ஏஜ் அந்த டைமில் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பண்ணலான்னு மாதிரி அந்த ஈவெண்ட்டை இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரிபிள் ஜம்ப் வந்து

0: எல்லா இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ் நேஷனல் ஸ்டேஜஸ்ல எல்லாமே இருக்கு. பிளஸ் எல்லாரும் வந்து கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட், எப்போ என்ன நடக்கும் தெரியாது, ஸோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி இருக்கும். ஸ்கோப் வந்து இஸ் த சேம் ஹஸ் ஆல் தி ஈவெண்ட்ஸ் இன் அத்லெட்டிக்ஸ், எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனா ஜம்பர்ஸ்ன்னு வந்தா ஜம்பிங் ஈவெண்ட் விச் லாங் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் அப்படின்னு வந்தா ட்ரிபிள் ஜம்ப் வந்து இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஈவெண்ட். மற்றபடி எவ்ரி திங் சேம் ஸ்கோப் தான்.
1: ஓகே, அண்ட் இதுக்காக வந்து நீங்க சொல்லும்போது இதுக்கு ரொம்ப ட்ரைனிங் எடுக்கணும், இதுக்கான டெக்னிக்ஸ் கத்துக்கிறது கஷ்டம்லாம் சொல்றீங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல வந்து உங்களுடைய நார்மல் ரொட்டீன் டயட்ரி பிளான் இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாத்துக்கிறீங்க, ஈவெண்ட் வரும்பொழுது எந்த அளவுக்கு இன்னும் கான்சியஸா இருக்கீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில வந்து என்னோட டயட் பிளானை பாத்துக்கிறாங்க. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் ஈவெண்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க, ஆஃப்டர் ஈவெண்ட் ஒரு டைப் ஆஃப் டயட்ரி கொடுப்பாங்க. இதுலேருந்து வந்து நம்ம கரெக்டாக இருந்திருந்தால் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து பேசிக்லி ஒரு ஃபுடி, சாப்பிட ரொம்ப பிடிக்கும், டயட்டில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயம் எனக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும் ஈவெண்ட்டுக்காகன்னு இருக்கும்.
1: ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப யங் ஏஜில் பல விஷயங்களை வந்து கிறிஸ்பாக சொல்லியிருக்கீங்க. ஒரு அத்லட்டாக நீங்கள் எப்படி ட்ரெயின் ஆனீங்க, மற்றவங்களுக்கு எப்படி இதை அவங்களும் இந்த ரெஜிம்குள்ளே வரலான்றதெல்லாம். இப்போ அடுத்ததாக உங்களுடைய ஜேர்னியில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ஒரு சின்ன குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எங்களுக்கு சொல்லுங்களேன், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் மற்றவங்களுக்கு.
0: நான் ஒரு சில்வர் மெடலிஸ்ட் இன் ஏஷியன் அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் ட்ரிப்பிள் ஜம்பில், அப்புறம் வந்து ஜூனியர் ஃபெடரேஷன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் நேஷனல் ரெக்கார்ட் என் பேரில் தான் இருக்குது. அதிலே அந்த ஈவெண்ட்லேயே நான் ஒரு சில்வர் மெடலிஸ்ட் இன் லாங் ஜம்ப். லாங் ஜம்ப் வந்து என் சைட் ஈவெண்ட் மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா அதனால தான் ட்ரிப்பிள் ஜம்ப்பும் வந்து பெட்டர் ஆகுதுன்னு. அப்புறம் வந்து ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி போன ஜான்வரியில் நடந்துச்சு, அதில் வந்து நான் ட்ரிப்பிள் ஜம்பில் சில்வர் மெடலிஸ்ட். அப்படியே 2025 அக்டோபரில் வந்து ஜூனியர் நேஷனல்ஸ் நடந்துச்சு, ஐ எம் ஜூனியர் நேஷனல்ஸ் சாம்பியன் இன் லாங் ஜம்ப் திரும்பி, அதுவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த டைம் வந்து நான் அண்டர் 20 பெர்மிஷன் கேட்டு பண்ணியிருந்தேன், டியூ டு சர்டன் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன அண்டர் 18 பண்ண வச்சாங்க, அதனால் நான் ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ண முடியல. ஸோ லாங் ஜம்ப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி திரும்பி 2025 ஃபெடரேஷனில் வந்து ஐ எம் ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து சாம்பியன் கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் நடந்துச்சு 2025, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னோட மெயின் கரியர் வந்து அங்கேருந்து தான் சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு அந்த ஈவெண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சது. ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து ஐ வாஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் இன் தட் ஈவெண்ட், திரும்பி கேலோ இண்டியாவோட ரெக்கார்டை நாங்கள் பிரேக் பண்ணேன். அப்புறம் லாங் ஜம்பில் ஆல்சோ ஐ எம் அ கோல்டு மெடலிஸ்ட்.
1: இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது இதற்காக வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது தேவைப்படுது இல்லையா இந்த கேமுக்கு. இந்த விஷயங்கள் நம்ம சென்னையில் எப்படி இருக்குது, இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஆஸ் அ சொசைட்டி என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டியிருக்கு, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: சென்னையில் ஆக்சுவலாக வென் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ புதுசாக இருக்குது, ப்ளஸ் இப்போது புது ட்ராக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா அத்லீட்ஸ்க்கும். ஸோ இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எல்லாரும் அதை நல்லா யூஸ் பண்ணால் 100% சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்து போய் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு.
1: இப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது சென்னையில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கு, இன்னும் வந்து இந்தியா ஃபுல்லாக இதே மாதிரி வரணுன்ட்டு நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு சொல்கிறீங்க. அதே மாதிரி இப்போ 120 ஏஷியன்ஸில் வந்து நீங்கள் சில்வர் வின் பண்ணதா சொன்னீங்க இல்லையா, அந்த இன்டர்நேஷ்னல் அரினாவில் உங்களுக்கு கோல்டு மிஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, அங்கே உங்களோட காம்படிட்டர்ஸ் இந்த இன்டர்நேஷ்னல் காம்படிட்டர்ஸை நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க வந்து எந்த இடத்துல தே ஹேவ் தயர் ஓன் எட்ஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த விஷயங்களுக்கு நம்ம சொசைட்டி இல்லை நம்ம கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு இன்னும் அடாப்ட் ஆகணும் டு த டாப் மோஸ்ட்டாக வர்றதுக்குன்றதுக்கான உங்களுடைய எண்ணங்கள் என்ன, இதை ஷேர் பண்ணுங்களேன்.
0: அப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு நீ இன்ஜுரி இருந்துச்சு, ஏசியல் டேர் இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஜுரி வச்சு தான் இந்த ஹோல் சீசனே வந்து மேனேஜ் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து தட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன் அந்த சந்தோஷத்தில் இருந்தேன். அங்கே வந்து நான் ட்ரிபிள் ஜம்ப் பண்ணும் போது நல்லா இருந்தேன், மைண்ட் செட் வாஸ் வெரி நைஸ். பட் ஹாங்காங்கில் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு, அங்கே வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, 40 degrees மேலே எப்போனா ஒரு 10 மார்னிங் 10 அந்த அளவுக்கு இருந்துச்சு. நான் வந்து ஹேஸ் யூஷுவல் இப்போ எங்களுக்கு எப்படின்னா ஒரு ஜம்பர் வந்து ஒரு செட் கண்டிஷனில் தான் இப்படி மசில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ரன்வே செட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பாடி கண்டிஷன். ஸோ அப்போ வந்து

0: எல்லாம் ஹீட்டுனால வந்துன்னா எங்களுக்கு மசில்ஸ் வந்து எலாங்கேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா ஐஸ் வந்து நல்லா அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம், திரும்பி மசில் டைட் ஆகணும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணும்னு. ஸோ அதனாலேயே வந்து என் ரன்வே வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பீடு பண்ணாதான் ஜம்ப் நல்லா போகும் அந்த அளவுக்கு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து சில்வர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சைனீஸு, அவள் வந்து என்னை விட ஒரு 50 சென்டிமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக பண்ணியிருந்தா. எனக்கு நான் இன்னொரு நல்ல கண்டிஷனில் இருந்திருந்தேன்னா நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் சார். இது ஒன்று தான் வந்து எனக்கு சில்வர் மெடல் கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு எல்லா கண்டிஷன், அங்கே கொடுத்த ஃபுட்டு, ஸ்டே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் பேஸ்ட் இதுக்கு அளவுக்கு வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருந்துச்சு சார்.
1: ஓகே, இப்போ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் அடாப்டபிலிட்டி தான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்க.
0: ஆமாம்,
1: அந்த அடாப்டபிலிட்டிக்கு என்ன விதமான ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்கள் கோச்சோட அட்வைஸ் என்னவா இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: அடாப்டபிலிட்டிக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டைமிங்ஸ் வந்து மாற்றி மாற்றி, ஒரு நாளுக்கு வந்து சடனாக மார்னிங் 8 மணிக்கு ட்ரைனிங் பண்ணுவோம், இன்னொரு நாள் வந்து மத்தியானம் 2 மணி, இல்லைனா நைட் 7 மணி, அந்த மாதிரி நாங்கள் டைமிங்ஸை மாற்றி மாற்றி பண்ணுறதுனால என்ன கிளைமேட் இருந்தாலும் என்ன டைமாக இருந்தாலும் எங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி கோச் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. இன்னொன்று வந்து கோச் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து ஒரு வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து உன் பாடியை வார்ம் அப் பண்ணணும். இப்போ ரொம்ப ஹீட் இருக்காது.
1: இப்போ அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பொருளாதாரம்ன்றது முக்கியம், எக்கனாமிக்ஸ், எந்த ஒரு விளையாட்டாகட்டும் இல்லை எந்த ஒரு செயலாகட்டும். இப்போ இந்த விளையாட்டுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்குது, அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கவங்க இந்த கேமுக்குள்ளே வரணும், இதை வந்து ஒரு கரியராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் சிஸ்டம், கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை ஸ்பான்சர்ஷிப்ஸ்லேருந்தோ எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், எப்படி இதை அவைல் பண்ணிக்கணும், எப்படி கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
0: ஆக்சுவலாக SDIT வந்து எல்லா ஸ்போர்ட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது சார். அவர் எஸ்பெஷலி TNA தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அத்லீட்ஸ்னு வந்தால். இப்போ இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு SDIT வந்து ஸ்கீம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து CDS ஸ்கீம், சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீமில் வந்து என்ன பண்ணாங்க, மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, கையில் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்கள் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் வாங்குறீங்களா, உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வெளில போய் ட்ரைனிங் பண்ணுறீங்களா, இல்லை ஈவெண்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு செலவு பண்ணுமா, அது எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குது. ஸோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனாலே நிறைய பேர் ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் 100% நீங்கள் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் இங்கே 100% இருக்குது. நீங்கள் வந்து இதனாலே எதுவும் பயப்படாமல் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை, இங்கே எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க.
1: ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த கேம் பற்றியும் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாத்தையும் நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. அடுத்ததா உங்களுடைய லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் விஷனா இந்த ட்ரிபிள் ஜம்ப் கேம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தாட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: இப்போ ஷார்ட் டேர்ம் விஷன் வந்து மார்ச் மொதல் வேர்ல்ட் யூனிவர்சிட்டிஸ் நடக்குது சார். ஸோ அதில் வந்து நான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். அதுக்காக வந்து இப்போ நான் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணுறேன். இப்போ தான் ஆஃப் சீசன் முடிச்சுட்டு மிட் சீசன் திரும்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ அது வரத்துக்குள்ளேயும் நான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பீக்கில் இருந்தால் அங்கே நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் லாங் டேர்ம் கோல் வந்து எனக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் எனக்கு என் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி எனக்கு ட்ரிப்பிள் ஜம்பில் நல்லா பண்ணணுன்ற ஆசை.
1: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக இதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி இந்தியா சார்பில் நீங்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்று நம்ம நாட்டுக்கு தங்கம் வென்று வரணும்ன்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சோம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம் அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணிக்கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நார்

0: கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
1: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வேலூர், திருவள்ளூர், சென்னை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. வேலூர் மாவட்ட மேலாளத்தூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில் கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவானது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் 11ஆம் தேதியன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தென்கடலோர தமிழ்நாட்டில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாகியிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சில சமயங்களில் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பையொட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும்.

இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல், 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பித்துடன் நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
1: உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் கூட்டே மருந்து.
0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
2: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இது திரைகானம் ஒலி உலாவரும் நேரம். முதல் பாடல், என்னருகில் நீ இருந்தால், படத்திற்காக மனோ உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத்தேர்வு

0: தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைகானத்தில் தொடர்ந்து காதல் தேவதை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். SV பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணிக்கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
0: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற படம் நீங்கள் கேட்டவை. பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: காதிப்போம். ஒரு நிலவு தரையில் இருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது. என்ன மௌனம் பேசிக்கண்டே, உன் குரல் என்ன ராகம் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன்.
1: உங்களுக்கு எத்தனை வாத்தியம் வாசிக்க தெரியும்?
0: நான் வாசிக்காத வாத்தியம் நீ ஒருத்திதான் அன்பு.
1: என்னோடு பாடுவீர்களா?
0: சொல்லாதே அப்படி. சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேர்வோமா என்று சொல்.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லை வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசையில் எஸ் சுந்தர் அவர்களின் வீண இசை. கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். இதில் நியூ ஹாரிசன்ஸ், டிஸ்கஷன் ஆன் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். இதில் பங்கேற்பவோர் எஸ் அபிநயா, தருண்குமார், சங்கர், ஆர் கோகுலஹரி, ஸ்ரீவதன் ஆகியோர். ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உரை வழங்குபவர் ஹர்ஷிதா. ஐ நவ் பிகின் கவிதை வழங்குபவர் தயான்சிதா. ஏழு 50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30

0: முப்பதுக்கு சர்ச்சாக்க அபிஷேக, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நாளைய நிகழ்ச்சிகள் மத்தியாலை 720 கிலோஹெட்ஸில், நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன், 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தற்கொலை தடுப்பு தினம் குறித்து ஆலோசனை வழங்குபவர் மனநல மருத்துவர் வசந்த் அவர்கள், கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை, 7:45 நகர்வலத்தில் விரைவில் மக்கள் சேவைக்காக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம், எஸ் அனீஷ் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் இடம்பெறும், 9 மணிக்கு அரங்கு செயல் UP ராஜு, யூ நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை, மடிப்பாக்கம் பி. சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே. சங்கர் அவர்கள் கட்டம், இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 12:10 சங்கீத சாரல் என் ஹரிப்ரியா அவர்களின் வீணை இசை, தஞ்சாவூரில் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் குறித்த தகவல்கள், 1:10 என் உயிர் தோழி இயன்முறை மருத்துவம் பற்றிய நேர்முகம், பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், 15 பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும், உரை வழங்குபவர் SMC ரோஹிணி அவர்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.4°C, இயல்புக்கு 2 டிகிரி கூடுதல், குறைந்த அளவு 28°C, இயல்புக்கு 2.5 டிகிரி கூடுதல், காற்றில் ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1°C, இயல்புக்கு 1.8 டிகிரி கூடுதல், குறைந்த அளவு 27.6°C, இயல்புக்கு 1.7 டிகிரி கூடுதல், ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும், மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு, அதிக அளவு வெப்பநிலை 35°C ஒட்டியும் குறைந்த அளவு 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet, chaired by Prime Minister Narendra Modi, has approved 8 multi-tracking projects of the Railways Ministry at a total estimated cost of more than 20,700 crore rupees. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav gave details of the decisions taken by the Union Cabinet during a media briefing in New Delhi today. Mr. Vaishnav said the Cabinet has approved 5 multi-tracking projects covering 17 districts across Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka and Telangana. Mr. Vaishnav said the government has also approved 3 multi-tracking railway projects at a total estimated cost of more than 10,700 crore rupees. These projects will cover 14 districts across West Bengal, Jharkhand, Odisha, Madhya Pradesh and Chhattisgarh and will add about 656 kilometers to the existing railway network. The minister further informed that the government has decided to undertake 4-laning and quadrupling of all 7 high-density railway corridors.
2: Railway ke 7 high density corridors.
3: The 7 high density railway corridors, along with several other corridors that are expected to carry significant traffic in the future, are being upgraded to 4-line. This also includes the Golden Quadrilateral, Delhi to Mumbai, Mumbai to Chennai, Chennai to Kolkata, and Kolkata to Mumbai routes. In addition, its 2 diagonals, the Delhi to Chennai and Mumbai to Chennai routes, are also being quadrupled, along with the Delhi to Guwahati corridor.
2: ये दोनों

ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன், கந்தமாறன் மேலும் படை பரிவாரம் சூழ ராஜபாட்டையில் வந்து கொண்டிருந்தபோது சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் என தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகளோ அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடால் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறி

0: சென்று வந்தியத்தேவனை கட்டித்தழுவிக் கொண்டான்.
1: தம்பி, உனக்கு 100 வயது. இப்போதுதான் உன் பெயரை சொல்லி ஒரு கண நேரம் கூட ஆகவில்லை என்றான் கரிகாலன்.
0: கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் இந்த காட்சியை பார்த்து அடைந்த அசூயை அவர்கள் முகத்தில் தெரிந்தது. அவர்கள் சற்று முன்னால் குதிரையை செலுத்திக் கொண்டு போய் நின்றார்கள். சிறிது தூரத்தில் இன்னும் சில குதிரைகள் வருவதை அவர்கள் கண்டார்கள். சில நிமிஷத்துக்கெல்லாம் அந்த குதிரைகளும் வந்து நின்றன. அந்த குதிரைகளின் மீது வந்தவர்கள் கடம்பூர் ஆட்கள் என்பதை கந்தமாறன் கவனித்தான். அவர்களிடம் நெருங்கிச் சென்று விவரம் கேட்டான். பின்னர் இளவரசன் ஆதித்த கரிகாலனிடம் வந்தான். கோமகனே, இந்த வந்தியத்தேவன் தங்களுக்கும் நண்பன், எனக்கும் சிநேகிதனாகத்தான் இருந்தான். ஆனால் இவன் மீது குற்றம் சுமத்த வேண்டியதாயிருக்கிறது. இவன் சிநேகித துரோகி. இவன் என்னை முதுகில் குத்தி படுகாயப்படுத்தினான். ஆகையால் இவன் விஷயத்தில் தாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பது என் கடமையாகிறது என்றான் கந்தமாறன். கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் இடியடி என்று உடல் குலுங்கச் சிரித்தான்.
1: கந்தமாறா, வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்துவிட்டான் என்றா சொல்லுகிறாய்?
0: நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகை காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்கத் தொடங்கினான். கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது. கண்கள் கோவைப்பழம் போலாய் என உதடுகள் துடித்தன. ஐயா, தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான்.
1: கந்தமாறா, நான் சிரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாயா? சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம். மாடு சிரிக்காது, ஆடு சிரிக்காது, குதிரை சிரிக்காது, சிங்கம் சிரிக்காது. வேடிக்கை விளையாட்டுகளில் மிக்க பிரியம் உள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை. மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும்தான் சிரிக்க முடியும். அப்படி இருக்க நீ என்னை சிரிக்கக்கூடாது என்கிறாயே? நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று நண்பா. இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நீ என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது என்கிறாயே என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: ஐயா, தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம். நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான். துர்காதேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்து எழுந்து வந்தேன். இவன் செய்த அந்த துரோகச் செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள், அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன்.
1: நண்பனே, நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன். செம்பியன் குலத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிட்டவில்லை என்ற பேச்சு இதுவரையிலும் கிடையாது. எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிவி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா? எங்கள் குலத்தைச் சேர்ந்த மனுநீதி சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா?
0: நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல.
1: உனக்கு நான் நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். இவனை நான் விசாரிக்கும் வரையில் பொறுமையாயிரு. வல்லவரையா, உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்லுவதற்கு முன்னால் கந்தமாறனுடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது. என்ன சொல்லுகிறாய்? இவனை நீ பின்னால் இருந்து முதுகில் குத்தியது உண்மையா? அப்படியானால் அத்தகைய வீர லட்சணம் இல்லாத நீசத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய்? எதற்காகச் செய்தாய்
0: என்று கேட்டான். இளவரசே, நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை, அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை. முதுகில் குத்தப்பட்டு நினைவிழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கி கொண்டு போய் சேந்தனமுதன் வீட்டில் போட்டு காப்பாற்றினேன். ஆனால் இப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன். இவனை மார்பிலே குத்தி கொல்லாமற் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன். சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன். ஐயா, இவன் என்னை சிநேக துரோகி என்று சொன்னான். ஆனால் இவன் சிநேக துரோகி மட்டுமல்ல, எஜமான துரோகி. இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே, எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள். தஞ்சாவூர் கோட்டையின் இரகசிய சுரங்க வழியாக இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையில் கொண்டு போய் விட்டு திரும்பினான் என்று கேளுங்கள். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரியில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள். ஆடி மாதம் 18-ஆம் பெருக்கு தினத்தில்

0: இதனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள். அன்றைக்கு அங்கே மூடு பல்லக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள். இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நடுங்க நாக்குடர,
1: அடே அற்ப பயலே, நிறுத்து உன் அபத்த பேச்சை, இல்லாவிட்டால் இதோ இந்த வேலுக்கு இரையாவாய்
0: என்று கூறி வேலை கையிலே எடுத்தான். ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பை கண்டு சிறிது வியப்படைந்தான். கந்தமாறனுடைய கையில் இருந்த வேலை பிடுங்கி தன் இரும்பையொத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான். வேல் படார் என்று முறிந்தது. அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் தூர வீசி எறிந்துவிட்டு,
2: ஜாக்கிரதை, என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது. பார்த்திவேந்திரா, இவர்களில் யாராவது இனி வேலையோ வாழையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான்.
0: உடனே வந்தியத்தேவன் தன்னிடமிருந்த வாளை எடுத்து பார்த்திபேந்திரனிடம் கொடுத்தான். பார்த்திபேந்திரனும் வேண்டா வெறுப்பாக அந்த வாளை பெற்றுக் கொண்டான்.
2: கந்தமாறா, உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையன் மறுமொழி கூறினான். அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன். அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்லப் போகிறாயா
0: என்று கரிகாலன் கேட்டான். கந்தமாறன் தட்டு தடுமாறி மென்று விழுங்கிக் கொண்டு,
1: ஐயா, அந்த விஷயங்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான்.
0: பார்த்திபேந்திரன் அப்போது தலையிட்டு,
2: அரசே, இவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது. ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான்.
3: ஆம் பார்த்திபேந்திரா, நானும் அப்படித்தான் கருதுகிறேன். நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோகவலையில் விழுந்திருக்கிறீர்கள். ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள்
0: என்று கரிகாலர் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார். பார்த்திபேந்திரனுடைய முகம் சிணுங்கியது. அவன்,
2: பிரபு, தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கியமான விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிகிறது. நல்லது, நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன். இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன. முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன். இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார். பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை. இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டாப்புலியைப் போல இங்கே வந்து முளைத்திருக்கிறான். தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள். அவரை கடலில் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: சோழ நாட்டு தனாதிகாரியும் அவருடைய இளையராணியும் தமது மாளிகைக்கு எழுந்தருளி இருக்கிற சமயத்துல ரெண்டு உருவங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா சம்புவரையர் சும்மா இருப்பாரா? அவர் ஏவியிருந்த வீரர்களை ரெண்டு வேதாளங்கள் தாக்கி குதிரைகளையும் தட்டிக்கிட்டு போனா ஆத்திரம் எல்லை மீறி போயிருக்கும். எதிர்பாராம வந்து சேர்ந்த வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலன் கட்டி தழுவிக்கிட்டு இருந்தபோது கடம்பூர் வீரர்கள் வந்து சேர்ந்ததற்கான காரணம் புரியுது. அவங்களை நெருங்கி போய் விசாரித்தப்பறம் கந்தமாறன் பதற்றம் அடைஞ்சு வந்தியத்தேவன் மேலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறான். வந்தியத்தேவன் மேல மற்ற ரெண்டு பேரும் கொண்டிருக்கிற அசூயை அறிஞ்ச ஆதித்த கரிகாலன், பொதுவா நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள். ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்கிவிட பார்க்கிறீர்கள்னு சொல்லி அந்த சச்சரவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கிறான். பல்லவன் விடுறதா இல்லையே, பறவைகளுக்கு அளித்த இறகுகளையும் விலங்குகளுக்கு அளித்த வாலையும் கடவுள் மனிதருக்கு கொடுக்க மனமில்லாமல் விட்டுவிட்டார். ஆனால் அந்த பாக்கியங்களுக்கெல்லாம் மேலான சிரிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கல்கியார் ஒரு நூலுக்கு வழங்கியிருந்த அணிந்துரையின் ஒரு பகுதி இது. இந்த கருத்தை சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம்னு ஆதித்த கரிகாலனும் சொல்ல வச்சிருக்கார். இந்த குறிப்பை அவன் கந்தமாறனுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிற அழகே அழகு. நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல, உனக்கு நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன். அடுத்து அபத்தம்ங்கிற சொல்ல பார்ப்போம். அவம் கீழான நிலை, அவத்தம் பயனற்றது தவறானது. தவறான பேச்சை குறிக்கும் அவத்தம் என்ற சொல் அபத்தம் ஆயிடுச்சு. இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், அபத்தம் உறுதி இல்லாத, பொருளற்ற, உண்மையற்ற ஆகியவற்றை உள்ளடக்கியது. வேர்ச்சொல் பத்தம்.

0: பாடான உறுதியான. எதிர்ச்சொல் அபத்த. பொய்யை குறிக்கிற அபத்தம் என்ற சொல் தெலுங்கு மொழியில பேச்சு வழக்கில் இருப்பது கவனிக்கத்தக்கது. கொட்டாப்புளி மரத்தாலான சுத்தியலை குறிக்கும். கொட்டுதல் அடித்தல். உளிய மரத்தின் மேல அடிக்க பயன்படுற கருவி கொட்டும் உளி. இதை கொட்டான் கொட்டாப்புளி என்றெல்லாம் குறிப்பிடுவாங்க. சுறுசுறுப்பா இருந்துகிட்டு திரு திருன்னு சுழல்ற கண்களை கொண்ட வல்லவரையன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வர்ணிச்சுக்கிட்டு வரத பார்த்தோம். உறங்கா புளி, இது ஒரு வகை புளிய மரம். தூங்காத அல்லது மூடாத இலைகள் கொண்டது. கொட்ட கொட்ட முழிப்பதுன்னு ஒரு தொடர் உண்டு இல்லையா? எல்லாத்தையும் சேர்த்து கொட்டாப்புளின்னு பார்த்திபேந்திரன் சொல்லி இருப்பான் போல.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
4: தொடர்வது ஒரு படப்பாடல், என் ஜீவன் பாடுது படத்திற்காக லதா மங்கேஷ்கர் குரலில்.

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டம்

0: கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல் மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவேக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் ராயல்சீமா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகம்

0: காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சியின் பெருங்குடி மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் இன கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையத்தினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கீழாந்துறை கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் மோதிரங்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி ராஜேஸ்வரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.40 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவி தங்கப்பதக்கம் வென்றார். கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தையும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் பாவனாவும் சரிதாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தோமன் குமாரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கோகி ஒகாவாவை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் செய்வதில் தவேக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் கோகுலம் என்ற படத்திற்காக புல்லாங்குழல் நவீன் இசையுடன் சித்ரா பானுப்ரியா பாடியுள்ள பாடல்.

சுமாரா வாசிக்கிறீங்க. ஓஹோ, இப்போ வெஸ்டர்ன்.

இதுவரை ஒலிவுலா வந்த நிகழ்ச்சி மனதில் நின்றவை. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் கேட்போமா? முதல் பாடல். கண்ணில் தெரியும் கதைகள் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், ஜிக்கி பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் துறையின் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. 5000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் வகையில் 100 மேற்பட்ட பிரபல தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்தன. முகாமின் நிறைவாக முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்ட 1500 வேலை நாடுனர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநில அளவிலான இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட அளவிலான வீரர்கள் 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட தேன்கனிக்கோட்டையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானைகள் கிராம பகுதிக்குள் நுழைந்ததை அடுத்து விளைநிலங்களில் இருந்த தக்காளி, முட்டைக்கோசு உள்ளிட்ட பல்வேறு காய்கறி வகைகளை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் மாவட்ட கால்நடைத்துறை சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாய்கள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றது. இதில் 43 வகையான நாய்களில் 200 மேற்பட்டவை கலந்து கொண்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆந்திர மாநில எல்லையினை ஒட்டி உள்ள சிகரமானப்பள்ளி கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாயி ஆனந்தன் என்பவர் தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த 3 5 மேற்பட்டோர் யானைகள் தாக்கி உயிரிழந்ததை அடுத்து இந்த கிராம பகுதியில் உள்ள 200 மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர், காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி யானைகள் ஊருக்குள் வருவதை முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியில் பெண் விவசாயிகள் 100 பேர் ஒன்றிணைந்து பாரம்பரிய

0: நெல் திருவிழாவினை நடத்தினர். கடந்த வாரம் நடைபெற்ற நெல் திருவிழாவில் சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய நெல் விதையிலிருந்து உருவான பயிர் வகைகளை கைகளில் சுமந்து கொண்டு கும்மி நடனமாடி வந்து நிகழ்வில் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட 21 டன் குட்கா பொருட்கள் அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், மாவட்டத்தில் நிரந்தரமாக உள்ள 9 சோதனை சாவடிகள் மற்றும் தற்காலிகமாக உள்ள 6 சோதனை சாவடிகளில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பதற்காக 24 மணி நேர தொடர் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அரசின் சாதனைகள் குறித்த 2 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த 2 நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு நடப்பு ஆண்டுக்கான சிறந்த மாங்கனியாக பங்கனப்பள்ளி மற்றும் மல்கோவாவினை தேர்வு செய்து அதனை உற்பத்தி செய்த விவசாயிக்கு சிறந்த விவசாயிக்கான விருதினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. மனுக்கள் வழங்குகின்ற பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஏற்பாட்டின் பேரில் முதல் முறையாக AI தொழில்நுட்பத்தின் மூலமாக 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரமாக மனுக்களை வழங்கும் போது பொதுமக்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும், இதனை கருத்தில் கொண்டு 15 வினாடிகளில் மனுக்களை பதிவு செய்து உரிய அதிகாரிக்கு பார்வர்ட் செய்யும் வகையில் இந்த முகாம் தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கடந்த வாரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சீராஜா. ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும், இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்குட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான 3 ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார்.

0: இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுர குமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 3 இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 7 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளது.

0: தாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஜோ யூ யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கதம் இணையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமது ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலி உலா வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. உழவர் நண்பர்களே, முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பால் ஏற்படக்கூடிய பயன்கள். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் வழங்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த இருவாகும். முயல்களை வீட்டுக் கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோவீடர்

மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோண வீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். மழையை நம்பி பயிர் சாகுபடிக்கு காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்யலாம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய் பயிர்கள், மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டப்பயிறு, கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் 0422, இது இணைப்பு எண். இதோடு சேர்த்து 6611232, 6611432 என்ற இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. மீண்டும் நினைவூட்டுகிறோம், விதை மையம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசி எண்கள் 6611232, 6611432 என்ற எண்களையும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: பொன்னி
1: ராசு, அம்மா சமயக்கட்டில் இருக்கேன். யாரு கூப்பிடுறாங்கன்னு கதவு திறந்து போய் பாருப்பா.
0: பொன்னி பொன்னி.
1: என்ன ராசு குரலையே காணா? சரி சரி, நானே போய் பார்க்குறேன். வந்தவங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்க போகிறாங்க. அடடே மருதாணி அக்கா, எப்போக்கா வந்தீங்க ஊருக்கு? வீட்டுக்குள்ளே வாங்க.
0: காலமுறை தான் வந்த பொன்னி. அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு பேசிட்டு உன்னைய பார்க்க வந்தேன்.
1: சரி சரி, அந்த பையை என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ போட்டு கொண்டாரேன்.
0: இல்லை பொன்னி, டீ வேணாம். இப்போதான் வீட்டில் அம்மா போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் மோர் மட்டும் கொண்டு வாமா, வெயிலில் வந்ததில் ரொம்ப களைப்பாக இருக்கு.
1: அட, அதுவும் சரிதான். அடிக்கிற வெயிலில் குளுமையாக சாப்பிட்டா தானே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரி சரி, நான் சீரகத்தை இடித்து போட்டு நாலு கல் உப்பு சேர்த்து கொண்டாரேன்.
0: ஏன் புள்ள, சீரகம் மேலே உள்ள பிரியம் இன்னும் மாறலையா உனக்கு?
1: ஆமாம் மருதாணியக்கா, உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தானே.
0: சரியா சொன்ன பொன்னி. சத்தை அந்த தட்டை எடுத்து கொடுமா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பழங்களையும் பலகாரங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்.
1: ஏங்க்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் தங்கையை பார்க்கணுமா?
0: என் தங்கையை பார்க்க இந்த அக்கா வெறுங்கையோட வர முடியுமா என்ன?

0: சொல்லு. ஆமா, எங்க பிள்ளைகளை ஆலய காணோம்?
1: அவங்க எங்கக்கா வீட்டுல இருக்காங்க. எப்ப பாரு விளையாட்டுதான், பசி எடுத்தாதான் வீட்டு பக்கமே வராங்க.
0: சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர பொறுப்பு தானா வந்துடும்.
1: இந்தாங்கக்கா தட்டு, நான் போய் மோர் கொண்டாறேன்.
0: சரி புள்ள. ஆஹா, என்ன அருமையா காத்தடிக்குது பொன்னி வீட்டுக்கிட்ட. சத்த திணையில போய் உக்காந்து காத்து வாங்குற.
1: எங்க போயிட்டாங்க மருதானியக்கா?
0: பொன்னி, இங்க திணையில உக்காந்துட்டு இருக்க.
1: சரிக்கா, அங்கேயே வரேன். என்னக்கா குழுகுழுன்னு காத்து வீசுதா?
0: ஆமா புள்ள, இங்க இருந்து போக மனசே வராது போல இருக்கு.
1: ஏன் போகணும், உங்க தங்க கூடவே இருந்துருங்க. இந்தாங்கக்கா மோர குடிங்க.
0: அப்பா அடா, களைப்பே போன மாதிரி இருக்கு. என் பொண்ணி, உங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளை எப்படி நீங்க பராமரிச்சிட்டு வரீங்க? ஏன் கேக்குறேன்னா, செடிகள்ல எந்த நோயும் இல்ல, செடி முழுக்க காயாதான் இருக்கு, இலைகளையே பார்க்க முடியலையே.
1: ஆமா மருதானியக்கா, உங்க மனசுல எழுந்த கேள்விகளை அம்புட்டும் சரிதான். பல பேரு நம்ம தோட்டத்து காய்கறிகளை பார்த்துட்டு உங்களை போலதான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம், காய்கறி பயிர்களை பத்தின விவரங்களை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடியே விவசாய வேலைகளை பாக்குறோமே. இதனாலதான் சத்தான காய்கறிகளும் கிடைக்குது, அதோட தேவையான வருமானமும் கிடைக்குது.
0: ஆமா புள்ள, காய்கறி பத்தின இந்த தகவல்களை யாரு உங்களுக்கு சொன்னாங்க?
1: வேற யாரு, வாழடி வாழையா வழிகாட்டிட்டு வர நம்ம வானொலி தான்.
0: என்ன, நம்ம வானொலியா?
1: ஆமாங்கா, வானொலியில விவசாய சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில தெளிவா எடுத்து சொல்றாங்களே. நீங்க பாக்குற இந்த காய்கறி தோட்டமும் அவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்டு அமைச்சதுதான்.
0: பொன்னி, நீ பேசுறத கேட்க ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதோட என் மனசுலயும் காய்கறி செடிகளை வளர்க்கணுங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு.
1: அப்புறம் என்ன மருதானியக்கா, இப்ப கூட காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ரேடியோல வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பிறகு காய்கறி பயிர்களை வளர்க்குற வேலையை பாருங்க.
0: இதோ இப்பவே உன் சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் அதிக மகசூல் பெறுவதற்கு விதை தேர்வானது மிக மிக முக்கியமானதாகும். விதையானது நல்ல தரமாகவும் நோய் தாக்குதல் இல்லாதவாறும் கலப்பினங்கள் இல்லாதவாறும் தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். அதே போன்று விதையின் அளவானது மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்கலை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்கல் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 gram விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைபிரிடுக்கு 100 to 150 gram தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 gram விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 gram விதை தேவைப்படுகிறது. இதேபோல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 kilo விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 to 250 gram விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை வந்து நாம் நேரடியாக நாற்றாங்கல் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதை நேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 kilo விதைக்கு 4 gram ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். அதாவது 1 kilo விதைக்கு 4 gram ட்ரைகோடெர்மா விரிடி பவுடரை எடுத்துக்கொண்டு அதனுடன் ஆரிய அரிசி கஞ்சி கலந்து 1 மணி நேரம் விதைகளை நெல்லில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு விதைப்பதன் மூலம் முளைப்பு திறன் அதிகமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக நாற்றாங்கலானது 2 முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒன்று பாரம்பரிய முறை, அதாவது மேட்டுப்பாத்தி முறை என்று அழைக்கப்படும் நிலத்தில் நாற்றாங்கல் அமைத்து அதன் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் முறை. இன்னொன்று இப்போது அதிகமாக பின்பற்றப்பட்டு வரும் தொழில்நுட்பமானது குழித்தட்டு முறை. இதன் மூலம் அதிக நாற்றுகளை பெற்று மகசூலை அதிகரிக்க முடியும். இப்பொழுது மேட்டுப்பாத்தி முறையை பற்றி காண்போம். பொதுவாக மேட்டுப்பாத்தியானது அகலமானது 1 meter அளவும்

0: நீளம் நமது தேவைக்கேற்பவும் உயரமானது ஒரு அறாடி அளவும் இருக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி முறையில் செம்மண், அதனுடன் எரு மற்றும் மண்புழு உரம் கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதில் விதைகளை வந்து நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டு அதில் விதைகளை விதைக்க வேண்டும். இந்த விதைகள் வந்து முன்னதே விதை நிறுத்தி பண்ணியிருந்தால் மிகவும் சிறந்தது. அப்படி விதை நிறுத்தி பண்ணவில்லை என்றால் நீங்கள் நிலத்தை தயார் செய்யும் போது கூட இந்த உயிர் புஞ்சான கொல்லிகளை கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி விதைகளை விதைத்த பிறகு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுவிட்டு அதற்கு மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டை இலை வந்து பரப்பிவிட வேண்டும். இது எதற்காக வேண்டுமென்றால் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி விதைகளை எளிதாக முளைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் இந்த குழித்தட்டு முறைக்கும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால், நமது மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு இயற்கை சீற்றங்களான ஒரு மலைப்பொழிவோ அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் வளரும் நாற்றுகள் வந்து சேதம் அடையலாம். அதே போன்று கோழி போன்றவைகள் மூலமாகவும் சேதம் அதிகமாகலாம். இதனால் நமக்கு வந்து முளைப்புத்திறன் குறைவதுடன் தேவைப்படும் நாற்றின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். அதே போன்று இதிலிருந்து எடுத்து நிலத்தில் நடும்போது செடிகளின் சேதம் வந்து அதிகமாகலாம். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கும் பொழுது வேர் அறுபடலாம் அல்லது வேரில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் நிலத்தில் எடுத்து நடும்பொழுது நம்மளுக்கு சேதம் ஏற்படலாம். இந்த குறைபாடுகளை இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குழித்தட்டு முறை. இந்த குழித்தட்டு முறையானது இப்பொழுது இருக்கும் அனைத்து நர்சரிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழித்தட்டானது 98 குழிகள் கொண்ட ஒரு கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தட்டுகளில் நன்கு மக்கிய தென்னை நார்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நார்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளர்வதற்கு தேவையான சக்திகளை அளிக்கும். அதே போல் ட்ரைக்கோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த மூன்றையும் நன்கு கலந்து இந்த 98 குழி கொண்ட தட்டுகளில் நிரப்பிவிட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதை இட வேண்டும். அதாவது 98 குழிகளிலும் 98 விதைகளை இட்டு இந்த மறுபடியும் இந்த கலவைகளை கொண்டு மூட வேண்டும். இதே போன்று நமக்கு தேவையான குழித்தட்டுகளை தயார் செய்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட வேண்டும். 4 to 5 நாட்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது அதில் முளைப்பு ஆனது வளர்ந்திருக்கும். இந்த வெள்ளை பாலித்தீன் கவர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அந்த வெள்ளை பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விதைகளானது எளிதாக முளைத்து வரும். 4 to 5 நாட்கள் கழித்து விதை முளைத்த பிறகு ஒவ்வொரு தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து அடுக்க வேண்டும். பச்சை நிழல் வலை என்று அழைக்கப்படும் ஷேனட் நர்சரியில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த ஷேனட் நர்சரியில் எதற்காக வைக்க வேண்டும் என்றால், வெப்பநிலையானது ஒரு 50% மட்டுமே செடிக்கு அளிக்கப்படும். இதனால் பயிரானது சேதமானது மிகவும் குறைக்கப்படும். அதே போன்று 15 நாட்கள் ஆன பிறகு அந்த செடிக்கு ஆல்19 எனப்படும் உரம், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை வந்து 1 லிட்டருக்கு 2 to 3 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகளானது தண்டு பெருத்து செடிகள் செழிப்பாக நன்றாக வளரும். பொதுவாக தக்காளியானது 25 நாட்களில் தயாராகிவிடும். அதே போன்று கத்திரியானது 30 நாட்களில் தயாராகிவிடும். மிளகாயானது 30 to 35 நாட்களில் தயாராகிவிடும். இதைகளை செடிகள் தயாரான பிறகு நிலத்தில் நடுவதற்கு முன்பு 1-2 நாட்கள் இந்த பச்சை நிழல் வலையிலிருந்து வெளியே எடுத்து 1-2 நாட்கள் வைக்க வேண்டும். இது எதற்காக வென்றால், செடிகளானது இந்த தட்பவெப்ப நிலையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செழிப்பாக வளரும். அதாவது வெப்பநிலையை வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வளர்வதற்கான தன்மையை தக்க வைத்து கொள்ளும். அன்பார்ந்த விவசாயிகளை, இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் முறை மூலமாக சிறப்பான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும். இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றி எளிதாக நாற்றாங்கலை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டானது 3 to 4 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அதை கழுவி நீங்கள் மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழித்தட்டு முறைகளின் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்து இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்.
1: இதுவரை குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்

0: ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
1: என்ன மருதானியக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப காய்கறி செடிகளை வளர்க்கலாம்ல?
2: நிச்சயமா பொன்னி, ரொம்ப அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்க. விவசாயத்துக்கு மண்ணும் தண்ணியும் தான் முக்கியம்னு நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி அதை பற்றி சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஆமாம் மருதானியக்கா, விவரம் அறிஞ்சு பயிர் செஞ்சா நாம் எதிர்பார்க்குற மகசூல் நிச்சயமாக நம்ம கையில் கிடைக்குமே.
2: நாளைக்கு ஊருக்கு போனதும் முத வேலையா இதை பத்தி உங்க மாமா கிட்ட சொல்ல போறேன். அவரு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
1: ஆமாங்கா, மாமாவுக்கும் விவசாயம்னா அம்புட்டு உசுராச்சே, அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதா இருக்கும்.
2: பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போறேன்.
1: அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த

0: மாமாவுக்கும் விவசாயம்னா அம்புட்டு உசுராச்சே, அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதா இருக்கும்.
1: பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போறேன்.
0: அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்றீங்க, இதுதானே அக்கா தங்கையோட பாசமே. சரி சரி, வாங்கக்கா சாப்பிட போகலாம்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: மல்பெரி சாகுபடியில் அங்கக உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி செடியானது பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் ஒரு பல பருவ தாவரமாகும். தமிழகத்தில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வரும் இச்செடியானது 25,000 மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குகிறது. இது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவிலும், ஏனைய மாவட்டங்களில் குறிப்பிடத்தகுந்த அளவிலும் பயிரிடப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான முப்பெரும் சத்துக்களான தழை, மணி, சாம்பல் சத்துக்களுடன் நுண்ணூட்ட சத்துக்களையும் கொண்டுள்ள நிலமே வளமான நிலமாகும். அவ்வாறு மல்பெரி பயிர் செழிப்பாக வளர ஒரு ஏக்கர் மல்பெரி தோட்டத்திற்கு ஆண்டுக்கு 8 டன் தொழு உரம் மற்றும் ரசாயன உரம், தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் முறையே 120:48:48 என்ற விகிதத்தில் தேவைப்படுகிறது. ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் உரச்செலவு அதிகரிக்கிறது. இதனை குறைத்திட ஆட்டு எரு, மண்புழு உரம், பசுந்தாள் உரங்கள், பசுந்தழை உரங்கள், ஊட்டமேற்றிய தொழு உரம் மற்றும் உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நன்கு மக்கிய தொழு உரமானது 0.5% தழைச்சத்து, 0.2% மணிச்சத்து மற்றும் 0.5% சாம்பல் சத்தினை கொண்டுள்ளது. தொழு உரம் மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிர்களின் விளைச்சல் நிலைத்து நிற்க உதவுகிறது. மக்கிய தொழு உரம் இடப்பட்ட மல்பெரி தோட்டத்தில் பல்வேறு விதமான நன்மை

பயக்கும் நுண்ணுயிரிகள் பல்கி பெருகி செடியின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கின்றன. மக்கிய தொழு உரத்தினை மல்பெரி தோட்டத்தில் ஒரு ஏக்கருக்கு ஆண்டிற்கு 8 டன் இடுவதினால் மல்பெரி இலை விளைச்சல் சுமார் 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் கிடைக்கிறது. ஆட்டு எரு, இது தொழு உரத்தினை காட்டிலும் அதிக அளவில் பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டுள்ளது. இதில் 3% தழைச்சத்து, 1% மணிச்சத்து மற்றும் 2% சாம்பல் சத்து உள்ளன. ஆட்டு எருவினை நன்கு மக்கச் செய்து மல்பெரி தோட்டத்தில் இடுவதினால் மண்ணின் உயிரோட்டம் பாதுகாக்கப்பட்டு தாவர வளர்ச்சி அதிகரித்து இலை விளைச்சல் உயர்கிறது. மண்புழு உரம், உழவர்களின் நண்பன் என்றழைக்கப்படும் மண்புழுவானது மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்களை சிதைத்து மண் வளத்தை பாதுகாத்து பயிர்களின் விளைச்சலை அதிகரிக்கச் செய்கிறது. மண்புழு உரமானது பயிர்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், தாவர வளர்ச்சி ஊக்கிகள், பல்வேறு நொதிப் பொருட்கள் மற்றும் எண்ணற்ற நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. எனவே இது தாவர வளர்ச்சியை ஊக்குவித்து பயிர்களின் விளைச்சல் மற்றும் தரம் போன்றவற்றை உயர்த்துகிறது. மல்பெரி தோட்டத்தில் ஏக்கருக்கு ஆண்டிற்கு 5 டன் மண்புழு உரத்தினை 2 சம தவணைகளில் இடுவதினால் மண்ணின் வளம் நிலைநிறுத்தப்படுவதோடு மல்பெரியின் விளைச்சல் அதிகரிக்கப்பட்டு இழையின் தரமும் கூடுகிறது. பசுந்தாள் உரங்கள் இடுவதினால் மண்ணின் அமைப்பு, தரம், வளம் மற்றும் உற்பத்தி திறன் உயரும். பசுந்தாள் உரங்கள் மண்ணில் உள்ள அங்ககப் பொருட்கள் மற்றும் சத்துக்களை அதிகரித்து செடியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. மல்பெரி பயிரின் இடைவெளிகளில் சணப்பு, தக்கை பூண்டு, கொள்ளு போன்ற பசுந்தாள் உரங்களை விதைப்பு செய்து பூப்பதற்கு முன்னரே நிலத்தில் மடக்கி உழவு செய்துவிடலாம். மேலும் இதனால் களை வளர்வது தடுப்பதுடன் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் தவிர்க்கலாம். அவரை குடும்பத்தினை சேர்ந்த தாவரங்கள் வேர்பகுதியில் உள்ள முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜன் சத்தினை நிலைப்படுத்தி மண்வளம் பாதுகாக்க உதவுகிறது. இது தவிர பசுந்தாள் உரம் மண்ணில் அங்ககப் பொருட்களின் அளவு மற்றும் தாவரங்களின் வேர்பகுதியில் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்தி பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்களின் அளவினை மேம்படுத்துவதனால் பயிர்களின் விளைச்சல் உயர்வுக்கு வழிவகுக்கும். மல்பெரி தோட்டத்தில் சனைப்பை விதையினை ஏக்கருக்கு 8 கிலோ என்ற அளவில் விதைத்து வளர்த்து மண்ணில் மடக்கி உழுவதினால் சுமார் 6 டன் பசுந்தாள் உரமானது மல்பெரி தோட்டத்திற்கு சென்றடைகிறது. பசுந்தழை உரங்கள், பண்ணையினை சுற்றிலும் தானாக வளர்ந்துள்ள செடி மற்றும் மரங்களான கிளைரிசிட்டியா, புங்கன், வேம்பு, எருக்கன் மற்றும் கொழுஞ்சி போன்றவற்றை அறுவடை செய்து குழியில் இட்டு மக்க வைத்தோ அல்லது நேரடியாகவோ நிலத்தில் இடுவதினால் பயிரின் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஊட்டமேற்றிய தொழு உரம், தொழு உரம் பற்றாக்குறை உள்ள சமயங்களில் ஊட்டமேற்றிய தொழு உரத்தினை பயன்படுத்துவதால் மண்ணின் நீர்பிடிப்புத்தன்மை அதிகரிக்கும், வேர்கள் வளர்ச்சியினை மேம்படுத்தும், மணிச்சத்தினை நீரில் கரையும் நிலைக்கு மாற்றி பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கச் செய்யும் மற்றும் பயிர்கள் வறட்சியினை தாங்கி வளர உதவும். உயிர் உரங்கள், காற்றில் இருக்கும் தழைச்சத்தை நிலைநிறுத்தியும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தினை கரைத்தும் கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற நுண்ணுயிர்கள் உயிர் உரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அசோஸ்பைரிலம், இவை ஆய்வகத்தில் பெருக்கப்பட்டு தகுந்த மலைப்பாசி மக்குடன் கலந்து 200 கிராம் 1 கிலோ பொட்டலங்களாக விநியோகம் செய்யப்படுகின்றன. ஏக்கருக்கு 8 கிலோ உயிர் உரத்தினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்கள் இடுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவோ பின்போ இட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் 50% அளவிற்கு தழைச்சத்து கொடுக்கும் இரசாயன உரங்கள் இடுவதை குறைப்பதுடன் மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர்கள் தங்கள் செல்களில் இருந்து சுரக்கும் அங்கக அமிலங்கள் மூலம் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றிக் கொடுக்கின்றன. ஏக்கருக்கு 4 கிலோ பாஸ்போபாக்டீரியாவினை 400 முதல் 500 கிலோ நன்கு மக்கிய தூளாக்கப்பட்ட தொழு உரத்துடன் கலந்து மல்பெரி செடிகளின் வேர்பகுதியில் இட்டு மூடி நீர்ப்பாசனம் செய்திட வேண்டும். இதனையும் அசோஸ்பைரில்லம் போன்றே பயன்படுத்தலாம். இதன் மூலம் 50% மணிச்சத்து உரச்செலவினை குறைப்பதோடு

0: பயிரின் புரதச்சத்தின் அளவு மற்றும் தன்மையினையும் அதிகரிக்க செய்யலாம். வேர் உட்பூசணம். இவை பயிரின் வேர்களில் இருந்து கொண்டு பயிரின் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்து, கந்தகம், சுண்ணாம்பு சத்து ஆகியவற்றை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. மேலும் வேர்களை தாக்கும் பூஞ்சான நோய்களிலிருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன. வளர்ந்த மல்பெரி செடிகளின் வரிசைகளுக்கு இடையே 3 முதல் 4 அங்குல ஆழத்திற்கு மண்ணை தோண்டி தொழு உரத்துடன் வேர் உட்பூசணத்தை தூவி 3 முதல் 4 அங்குல இடைவெளியில் மக்காச்சோள விதையினை விதைத்து மூடிவிட வேண்டும். 1 ஏக்கர் தோட்டத்திற்கு 400 கிராம் வேர் உட்பூசணமும் 8 கிலோ சோள விதைகளும் தேவைப்படுகிறது. தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்யும் போது 80 முதல் 100 நாட்களில் வேர் உட்பூசணம் இனப்பெருக்கம் அடைந்துவிடும். அப்பொழுது சோளத்தினை தரைமட்ட அளவில் அறுத்து விடுவதன் மூலம் மல்பெரி செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன. வேப்பம் புண்ணாக்கு தாவரங்களுக்கு தேவையான பல்வேறு விதமான சத்துக்களை அதிக அளவில் கொண்டுள்ளதால் பூச்சி மற்றும் நோய்களை எதிர்த்து வளரும் சக்தியை மல்பெரி செடிக்கு கொடுக்கிறது. மேலும் இதில் உள்ள வேதிப்பொருட்கள் மண்ணில் தடைச்சத்து மாறுபாட்டினை தடுத்து அதனை செடிகள் எடுத்துக்கொள்ளுமாறு செய்கிறது. மல்பெரி தோட்டத்தில் வேப்பம் புண்ணாக்கினை 1 ஏக்கருக்கு ஆண்டிற்கு 800 கிலோ என்ற அளவில் 4 சம தவணை முறைகளில் 3 மாத இடைவெளியில் இடுவது நூற்புழு தாக்குதலை தடுக்கிறது. மண்புழு உர வடிநீர் என்பது மண்புழுவினால் உற்பத்தி செய்யப்பட்டு மண்புழு உரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒரு நீர்மப் பொருளாகும். இது தாவரங்களுக்கு தேவையான பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. தவிர தாவர வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின் மற்றும் சைட்டோகைனின் போன்றவற்றையும் கொண்டுள்ளது. மண்புழு உர வடிநீரினை 2% என்ற அளவில் நீருடன் நன்கு கலந்து மல்பெரி இலைகளின் மேல் தெளிப்பது இலையின் தரத்தினை மேம்படுத்துவதோடு இலையின் விளைச்சலையும் அதிகரிக்க செய்கிறது. பட்டுப்புழுக்கள் இவ்விலைகளை விரும்பி உண்ணுவதினால் பட்டுக்கூடு விளைச்சல் அதிகரிப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன. இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இரசாயன உரச் செலவினையும் களைக்கொல்லி பயன்பாட்டினையும் குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து மருந்தில்லா பயிராக மல்பெரி பயிரினை வளர்த்து பயன்பெறுவோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தாவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவிக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். பொது இடங்களில் புகை

0: குடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது நாம் கேட்கவிருப்பது திரைகானம். முதல் பாடல் வால்டர் வெற்றிவேல் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் மனோ எஸ் ஜானகி.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
1: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதாலதான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிறேன்.
0: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
1: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனச அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும். இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
0: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்?
1: நண்பா, மனச அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்ல இருக்க குழந்தைகள் இல்ல பெரியவங்க கூட நேர செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
0: ஓ, இவ்வளவு இருக்கா?
1: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்கள்ல ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
2: நேரம் 8:24 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் கிழக்கு சேமையிலே படத்திற்காக மனோ சுஜாதா பாடியது.

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க. அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
0: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
2: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
3: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
2: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம் உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் அடுத்த இடம் பெறுவது வள்ளி படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்பவர் ஸ்வர்ணலதா.

0: திரைகானத்தில் அடுத்து வீரம் படத்திற்காக ஒலிப்பது அதனான் சாமி பிரியதர்ஷினி குரல்கள்.
1: ஏ பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது, கடாமீச கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்தி கட்டு எறிகுது, காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது.

மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் அடுத்த பாடல் நினைத்தது யாரோ படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஜாஸி கிஃப்ட் சுசித்ரா.

0: கடைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்கதையின் நிறைவாக வல்லினம் படத்திற்காக சிலம்பரசன் எஸ் எஸ் தமன் முகேஷ் பாடியுள்ள பாடல்

0: the para compound men's individual playoff to pick up his second medal of the tournament. Aparna Khond, Akashwani News, Ahmedabad.
1: In Junior Asia Cup hockey, the Indian men's team today advanced to the semi-finals after a dominant 15-0 victory over Chinese Taipei at Moxi in China. Defending champions and five-time winners India finished at the top of Pool A with 10 points from 3 wins and a draw. The Indian women's team played out a goalless draw against China in its final elite pool match to enter the quarterfinals. The Indian Eves will take on Pakistan in the next round. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states to boost connectivity. New Delhi and Colombo sign MOUs on upgradation of L-70 guns and defence cooperation. Sri Lanka assures it will never allow its territory to be used against India. India condemns attacks by Yemen's Houthi rebels on Saudi Arabia, says strikes threaten freedom of navigation in Bab al-Mandeb Strait. In sports, India end campaign at stage 3 of World Archery Para Series with 15 medals, comprising 4 gold in Ahmedabad. And in Junior Asia Cup hockey, Indian men's team enters semi-final with 15-0 victory over Chinese Taipei. That is all in the news at 9. Good night.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாநில இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
4: இளையோர் நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றாங்க. இப்பவும் முதல் கட்ட நிகழ்வு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுது, இளையோர்களை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி உதவுது சார் உங்களுடைய பார்வை?
5: உங்களுடைய கேள்வியிலே வந்துடுது, நல்வழிப்படுத்த வேண்டும். இது பார்த்தீங்கன்னா விஸ்கித் பாரத் யூத் லீடர்ஸ் டயலாக், இளம் தலைவர்கள் உரையாடல். இதில் இந்த இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது மேடம், 18 வயசுக்கு மேலே 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறம் நாளடைவில் என்னாச்சுன்னா 2014 வரைக்கும் வந்து 2014 ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க, இந்தியா முழுக்க எடுக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே சர்வேலாம் பண்ணிவிட்டு ஏஜை டக்குன்னு குறைக்கிறாங்க. 15 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இவர்கள் தான் இளைஞர்கள். எப்படி இதை குறைச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்ப இமீடியட்டா வர்றது என்னன்னா, இந்த இளையருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மாறுபட்டு போகிறது. இவர்களை யாருமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப கண்டுக்கிறது இல்ல, ஒருத்தர் 10th ஃபெயில் ஆகிறார், இதுல 40,000 பேர் 50,000 ஃபெயில். இந்த ஃபெயில் ஆனவர்களை யாருமே பாக்குறது கிடையாது. இதுல 40,000 பேர் ஃபெயில் ஆனால் மீண்டும் அவங்க என்ன பண்றாங்க, பழையபடி அரியர் எக்ஸாம் எழுதிடுவாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க, டிரைவிங் போவாங்க, ஸ்கில் ட்ரைனிங், ஏர் கண்டிஷனர், ரிஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரிஷியன், இப்படி பல தொழிலில் போயிடுறாங்க. அதுவும் போக மேடம், டிராப் அவுட்ஸாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு 10-15,000 பேர் 10th 12th ஒரு 30,000 பேர் அப்படியே விடுபடுகிறார்கள். இவர்களை கண்டறிந்து இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் தான் மத்திய அரசாங்கம் பல திட்டங்களையும் பிளானிங் கமிஷனில் திட்டமும் தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இப்போ இந்த துறையினுடைய முதல் நோக்கம் என்னன்னா, ஒரு இளைஞரை நல்ல குடிமகனாக, டு மேக் த யூத் ஆஃப் திஸ் கண்ட்ரி ஆஸ் ஏ குட் சிட்டிசன். இந்த குட் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை ஒருத்தரை கொண்டு வரணும்னா, சும்மா போய்கிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு தம்பி நாளிலிருந்து நீ குட் சிட்டிசன் ஆயிடுவாரா, நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இளைஞர் அமைப்புகளை ஒவ்வொரு ஒன்றிய அளவில், கிராம அளவில், பஞ்சாயத்து அளவில், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து எடுத்தீங்கன்னா அது குக்கிராமங்கள் இருக்கும், அங்கெல்லாம் இளைஞர் அமைப்புகளை ஆரம்பித்து அவர்களெல்லாம் மை பாரத் அமைப்போடு இணைத்து இவர்களுக்கு தேவையான 10th 12th ஃபெயில் ஆனவங்க கம்ப்யூட்டர் பயிற்சி, இவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஜிம் வச்சு கொடுக்குறோம், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம், எல்லாமே ஃப்ரீ மேடம். இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளையும் மாற்றணும். ஸோ இவர்களை நம்ம நல்வழிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம்.
4: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்களுடைய பேச்சினுடைய வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்க, 36 வருஷம் அனுபவம் அப்படின்றது. உங்களுடைய பார்வை என்ன சார், இளையோரை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? இன்னொன்னு, இந்த காலத்து இளையோர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. அவங்கள வந்து சரியான ஒரு வழிக்கு கொண்டு வரதான் இந்த மை பாரத் அமைப்புகள் வந்து நிறைய விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த வகையில இந்த வினாடி வினா நிகழ்ச்சி இப்ப தொடங்கி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சார்?
5: நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம் இருக்கு. முதல்ல

0: 36 வருஷத்துக்குள்ளே அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ உள்ள வினாடி வினாவுக்கு வரேன். 36 வருடங்கள் போது நம்ம எல்லாம் சொல்கிறோம் இந்த சமுதாயத்தை மாற்றணும். எந்த ஏஜில் நீங்கள் சொல்கிறீங்க? டீனேஜ். அவன் 15 வயசுக்கு மேலே. நான் உள்ள பூர்வமாக பார்த்ததுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணமானவொடனே ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை பிறக்கவில்லையா அதுக்கு போகிறாங்க. குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, எப்படி பார்த்துப்பாங்க மேடம்? இவ்வளோ பாசமாக வளர்ப்பார்கள். அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் 3:30 மணிக்கு வேன் வந்துச்சுன்னா இவங்க நிற்பாங்க. எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த். அவன் கொஞ்சம் நடந்து ஒரு 8 வயசு 7 வயசு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக நான் பெண்களை தான் சொல்லுவேன், யாரும் தவறாக எடுத்துக்கிட்டுறாதீங்க, இது கேட்ட பிறகாவது நீங்கள் கொஞ்சம் மாறுங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ வந்த உடனே அவன் ஸ்நாக்ஸ் கேட்பான். இதை நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு முடியல, இந்தா தம்பி ஒரு 10 ரூபா கொடுத்து நீ வாங்கிக்கேம்பாங்க. நிறைய பெண்கள் இந்த குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு பார்க்குறாங்க, 10 வயசு வரைக்கும் பார்க்குறீங்களே ஒழிய, இந்த டீனேஜ் வளர் இளம் பருவம்ன்ற வயசை விட்டுறீங்க. அம்மா பசிக்குதுன்னா இந்த ஒரு 20 ரூபா இப்படி கொடுக்குறீங்க. எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா இந்த விஷயம்? இந்த பணம் கொடுக்கறதுல தான் ஆரம்பிக்குது. நீங்கள் ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும். இவன் போய் ஒரு வாரத்துக்கு ஒழுங்காக வாங்கி சாப்பிடுவான் பிஸ்கட்டை. கூட இன்னொருத்தன் செயற்கை சரியில்லை, இவன் வந்து இந்த பையன் 11 வயசு 12 வயசு ஆயிரும். இந்த குழந்தை பிறந்து பார்த்துக்கிறதே நீங்கள் 10 வயசு வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன், என் அனுபவத்தில் 10 வயசு வரைக்கும் பார்த்துக்கோங்க, பார்க்க வேண்டாம்னு சொல்ல. இந்த டீன் ஏஜ்னு இருக்கு பாருங்க, வளர் இளம் பருவம், 11 இருந்து 20 வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கிட்ட பேசினா தெளிவாக இருப்பாங்க, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறி போயிடும். இந்த 20-21 வயசு தாண்டிட்டாங்கன்னா தெளிவாயிருவாங்க, இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை, இவரை திருமணம் செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும், அப்படியெல்லாம் நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலத்தில் நிறைய இருக்காங்க. நீங்கள் இந்த 1 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் பார்க்கறத 11 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் பார்த்தீர்களேனால், நிச்சயமாக நாம வந்து இளைஞர் நலத்துறை இளைஞர்களுக்காக இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். போதையில்லா தமிழகம், போதையில்லா இந்தியா அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம விட்டுறோம், இந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இங்கிருந்து ஸ்டார்டிங்ல இந்த பெற்றோர்கள் விட்டுறீங்க. நீங்க அதை போய் பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்காணிக்கணும், கரெக்ட். அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க, இப்ப மொபைல் எல்லாம் வந்துருச்சு, என்ன பண்றாங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பாடு கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதான் 18 வயசுக்கு மேல தெளிவாயிருவாங்க மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது குழந்தைங்களை வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாக்குறத காட்டிலும் வளரிளம் பருவத்துல வந்து கூடுதல் கண்காணிப்போட நம்ம கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்க இத்தனை வருட அந்த அனுபவத்துல வந்து நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ சார், இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வினாடி வினா போட்டி அப்படிங்கிறது முதல்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த போட்டியில வந்து எப்படி எல்லாம் பங்கேற்கலாம், இதன் மூலமா விண்ணப்பிக்கணும், ஏன்னா ஆன்லைன்ல தான் இந்த போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அந்த போட்டி பத்தி சொல்லுங்க சார்.
0: இந்த விஸ்கித் பாரத் இளம் தலைவர்கள் நிகழ்ச்சி வந்து இது 3வது எடிஷன். முதல் எடிஷன் 2024 தொடங்கி நடத்தப்பட்டது, 2025 ரெண்டாவது, இது 3வது எடிஷன். செப்டம்பர் 1 தொடங்கப்பட்டது. இது 5 கட்டமா நடக்குது மேடம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல குவிஸ் காம்படிஷன்ஸ், இதுல வந்து யாரெல்லாம் கலந்துக்கலாம்னா, 15 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம். ஏறத்தாழ போன வருஷம் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் தமிழகத்தில் கலந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு இலக்கு 10 லட்சம் பேருக்கு வச்சிருக்கோம் கலந்து கொள்ள வேண்டும். அதுல கூட நம்ம கல்லூரிகள் சென்று இதெல்லாம் சொல்லி எடுத்து உங்களுக்கு செய்யும் போது ரீச் 10 லாக்ஸ். பட் எல்லா பக்கமும் மாவட்டம் ஃபுல்லா போக எங்களுடைய மாவட்ட இளைஞர் அலுவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க பாக்குறாங்க, 10 நிமிஷம் ஒன்னு 10 கேள்வி வருது, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் போது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க. இன்கம்ப்ளீட்டா பண்ணா நமக்கு அந்த நம்பர் கவுண்ட் ஆகாது. சோ இன்கம்ப்ளீட்டா விட்டுறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இல்லாம இருக்காங்க, ஸ்டார்டிங் பண்றாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருதுன்னா. சோ அதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வர வச்சிருக்கோம். சோ இவர்கள் அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை லட்சம் பேரோ, அவங்க 30ஆம் தேதியோட அது முடிஞ்சிடும். அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் 2வது கட்டமாக எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங்கில் அவங்க எழுதி அதை வந்து அப்படியே அப்டேட் பண்ணிடணும் ஆன்லைன்லேயே. இப்போ முதல் 2 கட்டமும் ஆன்லைனில் நடக்கும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்படும். அதெல்லாம் கரெக்ஷன்ஸ் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் வச்சு நடக்கும் தமிழ்நாட்டுக்கு. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் வந்து அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அவர்களை வந்து அந்த ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ 2வது கட்டம் முடிஞ்சிடும். 3வது கட்டமாக வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஆன்லைனில் கலந்துக்கிட்டாங்கன்னா 10 லட்சம் இதில் எப்படி பார்த்தாலும் ஃபில்டர் பண்ணிடுவோம். ஒரு 50,000 பேர் வருவாங்க, அதிலிருந்து ஒரு 50 பேரை தான் தேர்வு செய்வோம் அந்த எஸ்ஏ ரைட்டிங். 3வது ஸ்டெப்புக்கு வெறும் 50 பேர் தான், 38 மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேருக்குள்ளே முடிஞ்சு போயிடும். 4வது அதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்களை தேர்வு செய்து மாநில அளவில் சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதில் நம்முடைய கவர்னர் அவர்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். இவங்களோட உரையாடுவார்கள், இவங்களை தேர்வு பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இவங்கள இவர்களோட உரையாடி. அதில் 6 நிகழ்ச்சிகள் நடக்குது. டிக்ளமேஷன் கான்டெஸ்ட் ஒன்று, கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குது, யூத் பார்லிமெண்ட், இது மாதிரி கல்ச்சுரல் ட்ராக் 6 இருக்குது. இது 6லையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் 60 பேர் வருவாங்க. பேச்சு போட்டி ஆன்லைன் குவிஸ் காம்படிஷனில் ஜெயிச்சவங்க ஒரு 15, டோட்டலாக 85 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு, இந்த 85 பேரும் ஜனவரி 2027 சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12 அன்று நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று நடக்கின்ற அந்த பாரத் மண்டபத்திலே தமிழகத்திலிருந்து 85 பேரும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சேர்த்து மொத்தம் 3000 பேர் கூட அவர் உரையாடுவதற்கு

0: தயாராக இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு, இவங்க இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் போய் பார்க்கலாம். ஸோ முதல் கட்டம் ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன், ரெண்டாவது எஸ்ஏ ரைட்டிங், அதுவும் ஆன்லைன், மூன்றாவது கட்டமாக அதிலிருந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சப்மிட் பண்ணணும், நாலாவது கட்டமாக கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல், யூத் பார்லிமெண்ட், டிக்ளமேஷன் கான்டெஸ்ட், இதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர் நாலாவது கட்டம் மாநில அளவில் நடைபெறும். அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 85 பேரை நம் தமிழகத்தின் சார்பாக மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை நாங்களே அழைச்சி கொண்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். ஜனவரி 10 முதல் 12 வரை நடக்கிற நிகழ்ச்சி அஞ்சாம் கட்டம், அதான் தேசிய அளவிலான நிகழ்ச்சி மேடம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா இதை கேட்கிற இளையோருக்கு கண்டிப்பா இதுல பங்கேற்கக்கூடிய ஆர்வம் வரும், அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து விளக்கமா வந்து சொல்லியிருக்கீங்க. இதுல பங்கேற்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. எனக்கு உங்களுடைய பேச்சுல இருந்து ஒரு 4-5 கேள்விகள் எழுது. என்ன அப்படின்னா சார், விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய தீய பழக்கங்கள்ல இருந்து இளையோரை காப்பாத்துது அப்படின்னு சொல்லலாமா, அந்த ஒரு கேள்வி. இன்னொன்னு, நீங்க வந்து நிறைய கல்லூரிகளுக்கு வந்து போயிருப்பீங்க, இளையோரை பார்த்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க அவங்களோட. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன, இவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து தவறு செய்யறாங்க, எப்படியெல்லாம் அவங்கள வந்து வழி நடத்தலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா சார், அந்த மாதிரி சிந்தனைகள் என்ன. இன்னொன்னு, நீங்க உங்களுடைய பேச்சுல முன்பே குறிப்பிட்டீங்க, போதை இல்லா இந்தியா, போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து அரசுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மை பாரத் அமைப்பு ரொம்ப உந்துதலா வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, இளையோரை நல்வழிப்படுத்த அப்படின்றதையும் சொல்லிருந்தீங்க. இதெல்லாம் பத்தி இன்னும் விளக்கமா சொன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
0: கண்டிப்பா, இளைஞர்களை வந்து நம்ம வந்து திருத்தணும், வழி நடத்தணும்னா நம்ம அந்த குழுக்களாக ஆரம்பிச்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஏறத்தால 150-200 குக்கிராமங்கள் இருக்கும். சோ வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா 25-30 இருக்கும். சோ ஒவ்வொரு ஒன்றிய அளவுல நம்ம வந்து குழுக்களை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நான் சொன்ன விடுபட்டு இருக்கின்ற இளைஞர்கள், 10th 12th ஃபெயில் ஆனவர்கள், இவர்களை கண்டறிந்து இப்போ படித்தவங்க படிக்காதவங்க, இந்த துறை ஆரம்பிக்கப்பட்ட போது நான் ஸ்டூடெண்ட் ரூரல் யூத்துக்காக ஆரம்பிச்சது, பட் இப்போ எல்லாருமே படிச்சிடறாங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட் நான் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருக்குமாக நம்ம அந்த நிகழ்ச்சி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அமைத்து, உதாரணத்துக்கு விவேகானந்தர் இளைஞர் மன்றம் அப்படின்னா ஒரு அந்த ஊர் அருமனை கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சிருந்தாருனா விவேகானந்தா இளைஞர் மன்றம், அந்த மன்றத்தில் ஒரு 15 பேர் உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ இவர்களை எங்களோட இணைச்சு கொண்டு அந்த மைபாரத் மாவட்ட அலுவலகம் இருக்கும் அந்த மாவட்ட தலைநகரங்களில், அதில் மாவட்ட இளையோர் அலுவலர் இருப்பார், அங்கே ஒரு வாலண்டியர் 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு அமைப்பு ஆரம்பித்து அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, குட் டச்சு, பேட் டச்சு, இப்படி பல இதை வந்து அவர்களுக்கு பயிற்சிகள் மூலம் உட்கார வச்சு அவங்கள சொல்லிக் கொடுத்தோம். அதுதான் நம்ம திறமை, பேச்சு திறமை தான் வேணும் நமக்கு. பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா நமக்கு சக்ஸஸ் தான். அப்புறம் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க. அவர்களுக்கு நம்ம வந்து இலவசமாக விளையாட்டுப் பொருள் கொடுப்போம், அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இழுத்துக்குவோம். தனிமரம் தோப்பாகாது, உன் கிராமத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதில் எங்களுடைய துறைக்கு வந்து எல்லா மாவட்டங்களையும், இந்தியாவில் இருக்க 736 மாவட்டத்துக்குமே மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சேர்மன். ஸோ அதனால அவரை நம்ம சந்திப்போம், பார்ப்போம். அதேமாதிரி இந்த இளைஞர் குழுக்களை எல்லாம் அவர்கள்ட்ட அழைச்சிக்கிட்டு போவோம். அவங்க எல்லாமே அந்த கிராஸ் ரூட் லெவலில் நடக்கிற விஷயங்களை நம்ம வழியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கிராஸ் செக்கே பண்ணியிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ரொம்ப ஆர்வமாக இந்த இளைஞர்களும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணும் கலெக்டர்கிட்ட, இல்லை தெரு லைட் ஏரியில் அவங்க தண்ணி வரல இதெல்லாம் கொடுத்துக்கோ அவர்களும் சரி செய்திருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இப்போ இவனுங்களை ஏதோ நல்லது செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு தங்கள் கிராமத்தில் இருக்க அந்த இளைஞர்கள் மீது பெரியவர்களுக்கு நம்பிக்கை வந்து விடுகிறது. ஸோ இவர்களுக்கே நம்மளையும் ஒருத்தவங்க நம்பி வர்றாங்க அப்படிங்கும் போது இவங்க எண்ணங்கள் சிந்தனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா, இந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு வந்து இந்த இயக்கங்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். ஏன்னா நீங்க வந்து அவங்களை வந்து ஃபுல்லி எங்கேஜ்டு ஆக்கிடுறீங்க, தீய பழக்கத்துக்கு போகாம இருக்காங்க. எந்த அளவுக்கு மை பாரத் அமைப்பு வந்து நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லலாம் சார்.
0: இல்லை இப்போ நம்ம தான் அந்த குழுக்கள் இருக்குல்ல, குழுக்கள் வந்தால் கிராஸ் ரூட் லெவலில் அந்த வில்லேஜில் நமக்கு ஆள் வந்துடுறான். கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் அந்த கிராமங்களை சுற்றி மன்றங்கள் வந்து விடுகிறது. அங்கே நாங்கள் ஒரு யூத் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிப்போம், சார் எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்தா மட்டும்தான் நமக்கு தெரியும்.
1: நிச்சயமா சார், அதாவது நம்ம அரசோட இலக்கு வந்து 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா, விக்சித் பாரத். அதற்கேத்த மாதிரிதான் வந்து இளையோரை உருவாக்கணுன்றதுக்காக இந்த உரையாடல் நிகழ்ச்சிக்கும் அதே பேரை தான் வச்சிருக்கிறாங்க அரசு. எந்த அளவுக்கு இளையோர் வந்து இந்த இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம், நாட்டோட நலனுக்கு முக்கியம், இந்த இளையோருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நிறைய விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இளையோரை பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கடந்து எப்படி வந்திருக்காங்கன்னு பாத்திருப்பீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய அறிவுரை என்ன சார்?
0: பொறுமையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்னை பார்க்குறாங்க, நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 60 பேருக்கு நம்ம டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா என் பையனே இதேமாரி ஒரு வேலை வராதா? ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், வேலை வந்து ஹெவியாக இருக்கும், கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும்

0: சரி, எங்கே போனாலுமே வேலை. நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லவே கூடாது. எங்கே போனாலும் வேலை செய்து தான் ஆகட்டும். எடுத்த உடனே உங்களுக்கு யாரும் 100,000 ரூபா சம்பளம் கொடுத்து நிச்சயமாக 22 வயசில் கூப்பிட போகிறது கிடையாது. இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் முன்னேறணும். பொறுமையாக என்ன வேலை கிடைக்குதோ அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி வர வேண்டும். எடுத்த உடனேயே ஒயிட் காலர் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்க.
1: நிச்சயமா சார், அதாவது இளைஞர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். கல்வி அப்படின்றது ரொம்ப அவசியம், அதே சமயத்துல விளையாட்டும் அவசியம். இதே மாதிரியான ஒரு நல்ல பாதையை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். முக்கியமா நீங்க சொன்ன அறிவுரை பொறுமை அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து இளையோருக்காக வந்து நீங்க அறிவுரையாவே சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது எஸ் சுந்தர் அவர்களின் வீண இசை, கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் மனசா இடிலோர் துணை என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலையமாருதம், ரூபகதாளம்.

நேரம் 9:58 25 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் சுந்தர் அவர்களின் வீணைசை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கஜ சுவாதி திருநாள் கீர்த்தனை, கல்யாணி ராகம், மிஸ்ரஜாபுதாள்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் சுந்தர் அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்டீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆனந்த கும்மி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எஸ்.பி. பால்.

0: நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆனந்த கும்மி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: தாமரை கொடி தரையில் வந்ததெப்படி, மல்லிகை

ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி, மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிமுனை, இதன் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்டு அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதி மீனவர்கள் இன்று கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு பொருளை 36.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு பொருளை 27.6 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 88%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகிய அதிக அளவு பொருளை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு பொருளை 28 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 75%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவில் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவோர் பேராசிரியர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள். காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. இதில் முதலில் திரை இசை. தமிழமுதம் வழங்குவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 10. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தற்கொலை தடுப்பு தினம் ஆலோசனை வழங்குகிறார் மனநல மருத்துவர் வசந்த் அவர்கள். தொடர்ந்து கோவிந்த் வல்லப் பந்த் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர் வலத்தில் விரைவில் மக்கள் சேவைக்காக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் எஸ். அனிஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. காலை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 மணிக்கும் 8:45 திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். நாளை காலை 8:30 கணபதி உலா. பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் இடம்பெறும். காலை 9:00 அரங்கிசையில் யு. பி. ராஜு, யு. நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை. மடிப்பாக்கம் பி. சுரேஷ் அவர்கள் மிருதங்கம். ஆதம்பாக்கம் கே. சங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். என். ஹரிப்ரியா அவர்களின் வீண இசை. தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. எண்முறை மருத்துவம் பற்றிய நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர் டாக்டர் பத்மஸ்ரீ பாபு அவர்கள், உடன் பங்கேற்பவர் உமா மீனா அவர்கள். பதின் பருவத்தினரும் சமூக ஊடகங்களின் தாக்கமும், உரை வழங்குபவர் எஸ்எம்சி ரோகிணி அவர்கள். 2:15 திரைகானம் ஒலிக்கும். ஐந்து 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை இரவு 7:00 திரைகாணம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ. கதிரவன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நாற்று உற்பத்தி தொழில் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் எல். நரேந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை இடம்பெறும். துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி 2026 இந்தியா மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை சென்னை மத்தியில் 220 கிலோஹெர்ட்ஸில் இந்த அலைவரிசையில் 8:05 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ டிஆர்எம் டிடிஹெச் அலைவரிசைகளில் 7:30 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கம் போல் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். 8:05, 9:15, 9:30 இதில் மொபைல் ஆப்பில் 9:30 நாடகமலர். இதுவரை நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை நேயர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்ட் மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.